நேரம் 5:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, வைகாசம் மாதம் 29 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 5 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. ஆல் இந்தியா ரேடியோவின் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எமது தரைவழி ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதிகளில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மிருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:03.

0: தெய்வீகமான இந்த காலை பொழுதில் நேற்றைய இனிமைகளை மனதில் வைத்து நாளைய இன்பங்களுக்கு வழியமைத்து இன்றைய நாள் மகிழ்வாக செல்ல எல்லாம் வல்ல இறைவனை தொழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சியின் முதலில் மறைகளின் முதலில்

எழுத்தாய் பிரணவ மந்திரம் போல் வடிவெடுத்த ஐங்கரனை போற்றி வணங்கினால் வெற்றிகளை அள்ளித் தருவான் என பாடுகிறார்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். கீதப்பிரியன் வரிகளுக்கு இசை டி கே புகழேந்தி.

வேலவனுக்கு பூந்தமிழில் மாலையிட்டு அவன் பொன்முகப் புன்னகையால் புத்தியில் தெளிவு பெறுவோம் என பாடுகிறார் டி கே கலா. பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

அமைதியோடு உறவாடி கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பு.

நிலையத்தில் நேரம் 6:12:35. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி எஸ் செல்வகுமார் பாடிய பாடல் இது.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர வேண்டும், வாழ்வில் வரம் தர வேண்டும் என அன்னையை அந்த பர்வத வர்த்தினியை அழைக்கிறார்கள் திருவெழுந்தூர் சகோதரிகள் ஆர் மதுரம், ஆர் கமலா. எம்.ஏ. வரதராஜன் பாடலுக்கு இசை சூலமங்கலம் ராஜலட்சுமி.

நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் அருள் மணிமாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாமலை சபரியில் மணிகண்டன் சன்னதியில் சந்தனம் மணக்குது, அந்த மடத்தில் நம் உள்ளம் மகிழ்கிறது என பாடுகிறார்கள் சூலமங்கலம் சகோதரிகள்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீராமன் புகழ் எங்கு கேட்டாலும் அனுமன் அங்கு அழகு திருக்கோலத்தில் அமர்ந்து திருவருள் புரிவான் என அனுமனை போற்றி வரும் பாடலை இசையமைத்து பாடுகிறார் அருணகிரி. பாடலாசிரியர் மதுராந்தகம் குமார்.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பலமாகவும் தைரியமாகவும் இருங்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்கிறது வேதாகமம். நிகழ்ச்சியில் அடுத்த சுஜாதா பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை எல்வின் சாம்வெல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் சரளா பாடிய பாடல் இது. கவிஞர் தா காசிம் இயற்றிய பாடல். இசை டி கே ராமமூர்த்தி. நீ துவண்டு போகும் நேரத்தில் உன்னுடன் யாரும் இல்லை என்று கலங்காதே. யா அல்லாஹ் என்று அழைத்துப்பார். உனக்காக உன் இறைவன் வருவான். அவர் ஈடு இணையற்றவன், கருணையாளன் என்கிறது குர்ஆன்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நம்முடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்கன்னு அப்படி குவிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். குள்ளாம்பட்டி ராமு அவங்க வந்து, இனிதான காலை வணக்கம், எங்கள் அன்பின் ஆர்ஜே ரேகானந்த் அவங்களே நலமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாதவராமன் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அண்ட் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்புராணி அவங்களும் குட் மார்னிங் மேம், ஹாவ் அ பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் டேஸ், சாங்ஸ் இஸ் ஃபைன்ஸ், தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுக்கேசவளும் வஜ்ரவேலும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடலான மாமலை சபரியிலே சந்திர மணக்குது பாடல் நிகழ்ச்சி மணக்கச் செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெங்களூர் குப்பனத்தம் டி ராமு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, பூந்தடலம் ரக்ஷனா ஹரிபாலன், அப்புறம் பூந்தடலம் புண்ணியக்கோட்டி, ஆரணி சம்புவராயநல்லூர் அர்ஜுனன், ஆசிய நகர் டீனா, ஸ்ரீ புகழினி, முரளிதரர் விழுப்புரம், எப்பவும் போற ஒரு அழகான போஸ்டர் வந்து அமைச்சிருக்காங்க. அண்ட் கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் முத்துக்குமரன் வில்லிவாக்கம்ல இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு காலை வணக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேலும் சோமங்கலம் மூர்த்தி, ஆனந்தன் மேல் ஆவதம் நட்சத்திரா தருண், பர்வத வர்த்தினி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மந்தவெளி விநாயகம், சோமங்கலம் சடகோப்பன், மேலப்பீடு தயாளன், புண்ணியம்மன் மீடு வன்னை கணேசன், மேலும் சரவணன் ராமலிங்கம், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், சோமசுந்தரம் அவங்க பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, அப்புறம் பூவளப்பாளையம் ஆ

0: முருகன், சூளை ரீஜா மனோகரன், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கனகராஜ் அவங்க, அப்புறம் வந்து நாகர்கோவில்ல இருந்து மந்திரமூர்த்தி, அன்வர்த்தி கான்பேட்டை அருணகிரி, கீதா, சாந்தி, ரமேஷ் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை,
0: தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு

கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத் திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு

0: தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத் துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 இழப்பிற்கு 180 எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.

திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

19/5/2026 செவ்வாய்க்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-ல் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதுல ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்டின் இருக்கு, அதற்கான பதில நீங்க ஃபேஸ்புக்ல பதிவு செய்யலாம். காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் இடம்பெறும். காலை 9:02 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி. 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் மண்ணின் மைந்தர், பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம். மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:10 பூந்தென்றல் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. திரையிசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:40 என் விருப்பம். 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 8:05 நீ கோரினால். 9:00 முதல் 9:15 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும். 12:00 காற்றின் மொழி. 1:00 நீங்காத ரீங்காரம். 2:00 தூங்காத விழிகள். 3:00 இன்னிசை இரவு. அதிகாலை 4:00 திரையிசையில் பக்தி பாடல்கள். 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை. நாளை காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீகராகும். காலை 6:02 அருள்மணி மாலையில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த

விவரங்கள் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: உலகெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்துல நேரம் 7 மணி. இனி நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்று நீ செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளைய வெற்றியின் ஆணிவேர்களாக மாறுங்கிற அட்டக சுமன சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடுற நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே 102.3 விவத் பாரதி தமிழகம் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு வளம் வரும் பாடல்

0: கல்யாணம்.
1: நாடு இந்த திரைப்படத்திற்காக ஆண்டனி தாசன் பாடிய பாடல் கேட்டோம். விவேகா எழுதிய பாடல், இசை சி சத்யா.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:05, 10 ஆயிட்டிருக்கு. நாம நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ முடிவுகள் வந்து எடுத்திருப்போம் இல்லையா? அதுல பல வெற்றியாயிருக்கும், ஒரு சில தோல்வியிலும் முடிஞ்சிருக்கும். தோல்வியில முடிஞ்சதை நினைச்சு ஐயோ நாம என்ன செய்யறது அப்படின்ட்டு அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுடக்கூடாது. நாம வளர்றோம் இல்லையா? நாம வளர்ச்சி அடையும் போது முதிர்ச்சியும் அடையிறோம். ஆக நம்ம ஏற்கனவே என்ன தவறு செஞ்சோம், எங்க தவறு செஞ்சோம்ன்றத ரீகால் பண்ணி பார்த்து அதை உணர்ந்து அடுத்து நம்ம எடுக்க போற முடிவை எடுத்தோம்னா நிச்சயம் நமக்கு சக்சஸ் தான். சரி, நிகழ்ச்சியில அடுத்து நம்ம எஃப்ஐஆர் இந்த திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போறோம். சத்யபிரகாஷ், மகிதா, மகேஷ், சுனந்த் சேகர் இவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க. பகவதி பி கே எழுதிய பாடல், இசை அஸ்வத்.

0: பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
6: நிகழ்ச்சியில் அடுத்து நாம ஒரு பாடல் கேட்டலாம். இது ஓஹோ எந்தன் பேபி. இந்த திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை ஜென் மார்டின்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: அச்சா ரகி சூரியோதய.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 தேதி வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100 மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல்

0: பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
3: நேரம் 7:25:50. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நம்ம வந்து ஒரு க்வெஸ்டின் போஸ்ட் பண்ணியாச்சு. அது என்ன க்வெஸ்டின் அப்படின்னா, சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசையில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? இதுதான் இன்றைய ஃபேஸ்புக் க்வெஸ்டின். ஸோ உங்களுக்கு இதற்கான பதில் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை வந்து பதிவிடலாம். மீண்டும் ஒரு முறை என்ன க்வெஸ்டின்னு சொல்லிடுறேன். சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசையில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? சரி, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நாம கேட்க போற பாடல் சண்டமாருதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்த சைந்தவி சத்யபிரகாஷ் பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் எழுதிய பாடல், இசை ஜேம்ஸ் வசந்தன்.
4: உங்கள் விதிப்பார்

0: நீங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

7:32 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வளர்ச்சி அடையும் போது நாம வந்து முதிர்ச்சி அடைகிறோம் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லையா. சில வருஷங்களுக்கு முன்னாடி நாம பார்த்த ஒரு விஷயமோ இல்லை கேட்ட விஷயமோ இப்போ அதை மறுபடியும் பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ அது ஒரு புதிய கோணம் வந்து நம்மளுக்கு தெரியும். இதை ஃபீல் பண்ணவங்களால நான் பேசுறது வந்து இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம விவித் பாரதியில கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்திருந்தது. ஸோ அதில் வந்து கெஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் அடிக்கடி வந்து புக்ஸ் படிப்பேன், படித்ததையே கூட படிச்சிருக்கேன், ஆனால் ஒவ்வொரு படிக்கும் போதும் ஒவ்வொரு புது விஷயமோ இல்லை ஒரு அனுபவமோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இன்சிடென்ட் வந்து எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நாம கூட ஏற்கனவே ஒரு புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், அதை மீண்டும் படிக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ புரியாத சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து திருப்பவும் வந்து நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய அந்த முதிர்ச்சி தான் அப்படின்னு இல்லையா. ஸோ இதை நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இது வந்து சத்யா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஜீவன் பாடியிருக்காங்க. பிறை சூடன் எழுதிய பாடல், இசை எம் ஜெயச்சந்திரன்.

நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மாமன் அப்படிங்கிற திரைப்படத்தில் திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. விவேக் எழுதிய பாடல், இசை ஹேஷன் அப்துல் வஹாப்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தோம்னா நம்ம ஒரு க்வெஸ்சன் போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசையில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்டிருந்தோம். ஸோ நம்மளுடைய நேர்கள் வந்து அதற்கான பதிவை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த மாநிலம் எது அப்படிங்கிறத நீங்களும் பதிவு பண்ணலாம். இந்த பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன க்வெஸ்சன் என்ன ஆன்சர் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் காரி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்த சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. லலித் ஆனந்த் எழுதின பாடல், இசை டி இமான்.

0: இன்று நீலம் சஞ்சீவரெட்டி அவர்களுடைய பிறந்த நாள். அது குறித்த தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்தியாவின் ஆறாவது குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவரெட்டியின் பிறந்த நாள் இன்று. இவர் 1977 முதல் 1982 ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அப்பதவியை ஏற்ற மிக இளைய நபரும் இவரே. இந்தியாவின் ஆறாவது குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவரெட்டி ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல்வாதியும் சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார். ரெட்டி அவர்கள் இளம் வயதிலிருந்தே சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கேற்றவர். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தவர். அதன் அடிப்படை கொள்கைகளை நிலைநிறுத்த அயராது உழைத்தவர். நீலம் சஞ்சீவரெட்டியின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை. நீலம் சஞ்சீவரெட்டி 1913 ஆண்டு மே 19 தேதி தற்போது ஆந்திர பிரதேசத்தின் ஒரு பகுதியாக உள்ள இல்லூர் கிராமத்தில் பிறந்தவர். இவர் தனது கல்வியை மெட்ராஸ் அடையாறில் உள்ள தியோசோபிக்கல் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். பின்னர் அவர் அனந்தபுரத்தில் உள்ள அரசு கலைக் கல்லூரியில் இளங்கலை மாணவராக சேர்ந்தார். 1929 ரெட்டியின் வாழ்க்கை போக்கை வடிவமைக்க இருந்த ஒரு மகத்தான நிகழ்வு நடந்தது. மகாத்மா காந்தியின் அனந்தபுர பயணம் அவர் மீது ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. காந்தியின் கொள்கைகளால் உத்வேகம் பெற்ற ரெட்டி அவர்கள் தன்னுடைய வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்தார். வெளிநாட்டு ஆடைகளுக்கு பதிலாக கதர் ஆடையை அணியத் தொடங்கினார். அதன் ஸ்தாபனத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக 1958 ஆண்டில் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் ரெட்டிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 1946 ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக சென்னை சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அவர் காங்கிரஸ் செயலாளராக பணியாற்றியதோடு இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராகவும் இருந்தார். 1956 ஆண்டு ஆந்திர பிரதேச மாநிலம் உருவாக்கப்பட்டபோது அதே ஆண்டு அக்டோபரில் ரெட்டி அதன் முதல் முதலமைச்சரானார். 1962 அவர் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது பதவிக்காலத்தில் ரெட்டி அவர்கள் மொராஜி தேசாய், சரண் சிங் மற்றும் இந்திரா காந்தி ஆகிய 3 பிரதமர்களுடன் பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1982 நீலம் சஞ்சீவரெட்டி தனது அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று விவசாயத்தில் கவனம் செலுத்துவதற்காக அனந்தபுரத்திற்கு குடிபெயர்ந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த நீலம் சஞ்சீவரெட்டி 1996 ஆண்டு தனது 83 வயதில் காலமானார். அவரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைவு கூறுகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: நீலம் சஞ்சீவரெட்டி அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அது குறித்த தகவல்களை வழங்கினார் ஆர்ஜி ராதாகிரிதரன். இப்ப நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜில் நம்ம அந்த குவஸ்டனுக்கு என்ன விடை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாமா? ஸோ நம்மளுடைய நேயர்களும் வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க, என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இங்க வந்து ராஜலட்சுமி

0: அப்படிங்கிறவங்க வந்து இனிய காலை வணக்கம், சரக்கு போக்குவரத்தில் முன்னணியில் உள்ள மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமில்ல, நிறைய எக்ஸ்ட்ரா தகவல்களும் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்த சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காற்றலையில் தவிழ்ந்து வந்த அத்தனை திரைப்பட பாடல்களும் ஒன்றே ஒன்று மிஞ்சும் வகையில் இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவரும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அன்புராணி அவங்களுடைய பதில் சரிதான், ஆனால் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் அது கிடையாது. சரி, அடுத்து வந்து மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அந்த சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து பாடல்கள் அருமை, சூப்பர் மேடம், நீங்கள் சொன்னது ரொம்ப சரியானது கூட. புத்தகத்தை ஆர்வமோடு படிக்கும்பொழுது அதில் அர்த்தங்கள் புரியாது, ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கும்போது தெளிவான அர்த்தங்கள் புரியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேமலதா, புண்ணியமன்மேடு வன்னி கணேசன், அப்புறம் வந்து அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவங்களும் வந்து டீட்டெயிலாக சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்டு மணலிசை பெரிய இசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து திரைப்படங்கள்லாம் பாடல்கள்லாம் நல்லா இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அதற்கு முன்னாடி
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: ஸோ தொடர்ந்து பார்த்தெல்லாம் ஓம் பிரகாஷ் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்டு கணியன் நடராஜன், கண்ணையன் நடராஜன் அவங்களும் வந்து பெங்களூரில் இருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. புதுக்கேசவரம் வஜ்ரவேலு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து அவங்களும் சரியான பதில், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா சூளை ரீஜா மனோகரன் இவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பூவளப்பாளையம் ஆனந்தமுருகன், அப்புறம் ஆசியநகர் டீனா புகழினி, பற்றாலம் அப்துல் ஜலீல், அப்புறம் செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, சோமங்கலம் சடகோப்பன், பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி இவங்க எல்லாரும், சாமுன்னி கீதா ராஜகோபாலன், சிவன் அருண், அப்புறம் மாலினி தேவி அருணாச்சலம், பண்ணைபுரம் மணிகண்டன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாமில் இருந்த, அண்ட் மேலப்பேடு தயாளன், பிரபாகரன் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், அண்டு ராஜமாணிக்கம் கோபியிலிருந்து, மேலாவதம் நட்சத்திரா தருண், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், சங்கர் வீரதுரை, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், அப்புறம் கலீல் அகமத், ராதாகிருஷ்ணன், கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன், பாபு முள்ளக்காடிலிருந்து, அப்புறம் பிரபாகரன், மயிலை பட்டாபி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அது என்ன சரியான பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சரக்கு போக்குவரத்து விநியோக தரவரிசையில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் தமிழ்நாடு அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ இந்த வந்து கோஸ்டல் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது கடலோர பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்களில் சரக்கு போக்குவரத்தில் முன்னணியில் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. நான் கூட சொல்லியிருப்பேன், அன்புராணி அவங்க வந்து ஆன்சர் கரெக்டு, ஆனால் நான் கேட்ட கொஸ்டின் இல்லை அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, கோஸ்டல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து முதலிடம். இதே வந்து அந்த நிலம் சார்ந்த அந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, சுற்றி நிலம் இருக்கு இல்லையா, அந்த இதில் தான் வந்து உத்தரப்பிரதேசம் வந்திருக்கு. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டலாம். இது வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியிருக்காங்க. பாடல் வரிகள் தாமரை.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
0: சோ வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியில வந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டாடுல இருந்து அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க, மணிகண்டன் அவங்க, அப்புறம் சூளம் சூளை ரீஜா மனோகர், நீலம் சஞ்சீவ ரெட்டி அவங்களுடைய தகவல்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பதிவுகள்லாம் பதிவு செய்த நேயர்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு, நிகழ்ச்சி இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி.
4: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில

0: கேட்கலாம். 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118ஆக அதிகரித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:02.

கொண்டாட்டம். காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம் நேயர்களே, கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்சலையில் கானங்களால் தவழ்ந்து வர இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் பைரவா படத்திற்காக ஹரிச்சரன் பாடிய பாடல். இது சந்தோஷ் நாராயண் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில். வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ரவிகார்டன், வீரச்சோழ, வீரராகவன், பூந்தண்டலம், புண்ணியக்கொட்டி, உமா, ஆசிரியர் நகர், தமிழினி, இமை, தருண், நக்ஷத்ரா, அன்வர்த்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம், கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர், சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம், தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை, தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேல் ஆவதம், பார்த்திபன், ஜெயவேலு ஆகியோரின் விருப்பத்தில் இதோ பைரவா திரைப்பட பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு

0: ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
1: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரும்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் இனி தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம், பூமொழி கஜேந்திரன், மதுரை குமரன் காலனி, குமரன் ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், படைப்பை கரசாங்கிலிருந்து வி தியாகராஜன் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் சின்மயி மற்றும் ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் பாடிய பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணா கற்பனையில், சித்துக்குமார் இசையில் இது எப்படி வந்தாயோ அப்படிங்கிற பாடல் ஆறாமலே படத்திலிருந்து.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் உழமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களின் இனிமையான பெயர்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பேட்ட படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினருடன் பாடிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், கற்பனை தனுஷ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் உடன்குடிய நூறுதீன், இஸ்மத் இப்ரா, இர்பான் இசாஸ், அயானு ஷிஃபா, திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம் அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கே கோபால் சிங், பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, மூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவெளி விநாயகம், பரமக்குடி அலங்காரராஜ் ஸ்ரீராம், இளையான்குடி குமாரப்பா.

0: நேரம் 8:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கடிதமழை நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து வர உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி நம்ம வீட்டு பிள்ளை இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க போறோம். ஸ்ரேயா கோஷல் மற்றும் பிரதீப் குமார் பாடிய பாடல் இது. தி இமான் இசையில் யுகபாரதியின் கற்பனையில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் விரை, கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமழிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி.

இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் குப்பநத்தம் ராபு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமபிரியா, துர்வா ரவிக்குமார், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி வெற்றிச்செல்வி, இந்துமதி கலையரசி, தமிழரசி விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, மேற்கு நடுவக்கரையிலிருந்து ஜே மாரிமுத்து, ஜே லட்சுமி ஆகியோரின் விருப்பத்தில் இது எல்கேஜி படத்திற்காக சத்யபிரகாஷ் மற்றும் லியோன் ஜேம்ஸ் பாடிய பாடல். லியோன் ஜேம்ஸ் இசையில்

0: 502.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: இனி உங்கள் விருப்பத்தில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் மேட வண்ணி கணேசன், கஸ்தூரி சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, திருமழிசை உஷா, ராஜேந்திரன், ஹேமா, கவின், நீலாங்கரை கோகுல், லத்தி பாஷா, கண்ணகி நகர், கருப்புசாமி, கஜினி, அச்சரப்பாக்கம் செல்வி, கோபால், மயிலாப்பூர் லக்ஷ்மி, நித்யா, சென்னை 60 ஏகாராஜ், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மற்றும் மாலத்தியின் விருப்பத்தில் இது கூலி படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். சுபாஷினி மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், கற்பனை விஷ்ணு ஆதவன் மற்றும் அசல் கோளாறு உடன் பாடியிருக்கிறார். அசல் கோளாறு

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து விஸ்வாசம் படத்திற்காக வரக்கூடிய பாடல், சித் ஸ்ரீராம் பாடிய பாடல், டி எமான் இசையில் தாமரையின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி

நேயர்கள், அயப்பாகம் அபர்ணாநகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தீன், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, மயிலை பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சுந்தர், சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியானா, சுஷ்மா, பரமக்குடி, அலங்காரராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லின் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ விஸ்வாசன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் 8:40.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஜெகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றோடு கலந்து கவி பாடி கொண்டிருக்கிறது. உங்களின் இனிமையான பெயர்களோடு உங்கள் விருப்பம். இங்கே கூட நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவரை தொடர்ந்து கருப்பண்ணன் ரங்கசாமி, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, சாந்தி ரமேஷ், சூளை ரீஜா மனோகரன்,

நேயர்களோடு உங்கள் விருப்பம். இங்க கூட நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவரை தொடர்ந்து கருப்பண்ணன் ரங்கசாமி, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, சாந்தி ரமேஷ், சூளை ரீஜா மனோகரன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், என்எம்பி நச்சுப்பிள்ளை, மணிகண்டன், குறிஞ்சிக்கேணி அஷாருதீன், கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், மணலி பெரியசை காடு ஜெயக்குமார், திருமழி இசை கஸ்தூரி நாகராஜ், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், மீண்டும் புண்ணியமன்மேடு வன்னை கணேசன், திருமழி இசை அஸ்வினி நாகராஜ், இவங்கெல்லாம் வந்து இந்த பாடல்கள்லாம் வரிசைப்படுத்தி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம், கோபி, பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் தன்னுடைய கடிதத்தை படித்ததுக்கு நன்றி அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. உங்கள் விருப்பமே அமர்க்கலமா ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. பழனி அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, முகமது மியான், கார்த்திகேயன் சுப்பிரமணியம், சபரி மனோஜ், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், முனிராஜ் முனி தர்மபுரியிலிருந்து இவங்கெல்லாம் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரணி பாப்பாம்பட்டியிலேருந்து ஆண்டாள் தேவமணி நாகராஜ் இவங்களுமே நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் யாருடைய விருப்பத்தில்? எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷமு அலி, தவசூன் காதர் பாஷா, ரேஷ்மா நஸ்ரீன், ஷமீம் பிரதோஷ், சாயின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷமியா பானு, அசனமாம்பேட்டையிலிருந்து கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, சென்னை 17 ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெயஸ்ரீதரன், கண்ணம்பாளையம் விஜிவி நகர், சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமாகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் பீஸ்ட் படத்திலிருந்து விஜய் பாடிய பாடல், அனிதுர் ரவிச்சந்தர் இசையில் கார்த்திக் இயற்றிய பாடல்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் உலா வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பத்தோடு, உங்களின் இனிமையான பெயர்களோடு.

0: நிலையத்தில் நேரம் 8:50.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் எல்லாம் தேர்வு

இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு. கிருஷ்ணகுமார் காரைக்குடியில இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகுமார் மற்றும் கௌசல்யா இவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து திருமழிசை கஸ்தூரி அருணா சேகர், வணக்கம், பேஸ்புக்ல என்னுடைய கமெண்ட் மட்டும் படிக்காம போனது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ரைட், ஓகே சார். அதாவது கமெண்ட் அப்படிங்கறது ஃபுல்லா படிக்கணுங்கிறது இல்ல, நீங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் தான் சொல்லிருக்கீங்க. அந்த வாழ்த்துக்கள் நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத படிச்சிருப்பேன், நேயர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார் உங்களுடைய புரிதலுக்கு. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவி, யுகத்ரன், நாட்ராம்பள்ளி வேட்டப்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டாலிருந்து சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடகா மாநிலம் பங்காரப்பேட்டை சுரேந்தர், இந்திரா ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் கார்பன் படத்திற்காக வாணி வாணிய சாங், ஹரிச்சரன் பாடிய சாங் இது. சயம் சிஎஸ் இசையில் அருண் பாரதியின் கற்பனையில்

0: நேரம் 8:55.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவிபாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து வர இதுவரை நேயர்கள் கேட்டது

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: இதுவரை கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்தோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா நார்வே இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆன

0: அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்கு விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி காவனூர் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் உறவினர் அனுமதியுடன் தானமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9:20.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: நீங்க சொல்லணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். சரி, ரைட். நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுடலாமா? வரக்கூடிய முதல் பாடல் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். கருணா படத்திலிருந்து கேட்க போறோம், வித்யாசாகரோட இசையில.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதே சரி கட் ஆயிட்டே இருக்காங்க. ரைட், ஓகே. உங்களுக்கு இப்ப வந்து வார்த்தை விளையாட்டு தாங்க இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். வார்த்தை விளையாட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 சொற்கள், அதுல ஒரு எழுத்து மட்டும் ஒன்று இருக்கும், ஒரே ஒரு எழுத்து மட்டும் காமனா இருக்கும். அந்த எழுத்து அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த சொற்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியானது. சோ நீங்களும் வரலாம். 2952-08-53 மற்றொரு எண் 2838-9871. வரக்கூடிய முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பேசுறேன்.
0: பேசலாமா?
1: பேசலாம். முதல் நேரம் வந்துட்டு.
0: இல்ல இல்ல, பேசலாமா இல்ல கேக்கலாமா? எப்படி எப்படியும் செய்யலாம். சரி, ரைட். முதல் சொல்லுக்கான குறிப்பு, துன்பம் அப்படிங்கறது குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: வேதனை வருமா?
0: இல்ல இல்ல, இப்ப நீங்க துன்பம், உங்களுக்கு அந்த காமன் லெட்டர் சொல்லிடவா? அந்த காமனான ஒரு எழுத்து பாத்தீங்களா, அது துன்பம் அப்படிங்கறது தூள் ஆரம்பிக்கிற மாதிரி அதை குறிக்கக்கூடிய சொல்லும் தூளதான் ஆரம்பிக்குது. குரில். ஓகேவா? அடுத்த சொல்லுக்கான குறிப்பு, அஞ்சாமை தைரியம், இதை குறிக்கக்கூடிய வேறு சொல். குறிக்கக்கூடிய சொல்லுக்கு துக்கம் சொல்றீங்களா? இல்ல, நான் இன்னும் கூட யோசிச்சிருக்கேன். கரெக்டான வார்த்தை எனக்கு வேணும். இப்ப துன்பம் தானே நான் சொல்லி
1: கேக்குறேன்.
0: துயரம். ரைட், ஓகே. அடுத்து, செய்தியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பவர். அத முழுசா சொல்லுங்க. கொண்டு சேர்ப்பவர், தூதுவர். ஆமா, ஓகேவா? 4 தெருக்கள் கூடும் இடம். அதே மாதிரி இரண்டாவது எழுத்தாவே நீங்க யோசிக்கணும், அந்த தூவ. ஆமா ஆமா, இப்ப தூதுவர்ல இரண்டாவது எழுத்து தானே நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்ப இதுலயும் 4 தெருக்கள் கூடும் இடம், நாற்சந்தி. இத வந்து நீங்க ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரெக்டா சதுரம், ரைட் சொல்லலாம், தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா சதுக்கம்னு சொல்லலாமா? ஓகே, சதுக்கம். ஏன்னா சதுரமா இருக்கு தெருன்னு சொல்ல மாட்டீங்களா? சதுக்கம்னு தானே சொல்லுவோம். அத 4 தெருக்கள் கூடும் இடம் சதுக்கம்னு தானே நம்ம சொல்லுவோம்.
1: நான்
0: எப்பயோ கேள்விப்பட்டேன். இருப்பினும் முதல் நேரம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: வணக்கம். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு இப்படிதாங்க இருக்கும். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 2952-08-53 மற்றொரு

0: 2838989871. வணக்கம் பவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஹலோ
0: ஹலோ,
1: நான் கிண்டியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர். என்ன, போலாமா? வலிமை வீரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல், ஒரு ஒரு விவசாயம் சார்ந்த சொல். விவசாயத்துல வந்து மருந்தோட அந்த சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இது இருக்கு. ஓகேவா? ரெண்டாவது குறிப்பு ஒரு இசைக்கருவி. மூன்றாவது குறிப்பு புதுமை அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். மேடம், நான்காவது குறிப்பு உடல் நலமின்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரி, நான் உங்களுக்கு ஒண்ணு பண்ணவா, அந்த காமன் எழுத்த சொல்லிடுவா. வி, நெடில். நெடில், சரி. இன்னொரு குறிப்பு அடிஷனலா சொல்றேன் அப்படின்னா, இசை கருவி அப்படின்னு பாக்கும்போது அது வந்து தந்தி கருவிங்க. ரைட். இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வி வந்துச்சா? சரி, யோசிச்சுக்கிட்டே இருக்கலாமா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி, சூப்பர், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சேஷாத்ரி சார்.
2: மேடம், வி அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க,
0: அதேதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா? மாமா,
2: வீரியம்.
0: வீரியம் அடிச்சு தூள் கலவுங்க.
2: அடுத்தது வந்து இசைக்கருவி வீணை.
0: வீணை,
2: அதுக்கடுத்து மூன்றாவது குறிப்பு சொல்லுங்க.
0: புதுமை அப்படிங்கறது குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதுல வந்து அந்த விய நீங்க ரெண்டாவது சொல்லா வச்சுக்கோங்க சார், ரெண்டாவது எழுத்தா வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் எனக்கு வி வரணும், அவ்வளவுதான். எங்க வந்தாலும் ஓகே. ரைட். லாஸ்ட் சொல், உடல் நலமின்மையை குறிக்கக்கூடிய சொல்.
2: அதுக்கு
0: ஒரு சோர்வா இருக்கும்,
2: வியாதி சொல்லலாம்.
0: இல்ல, வியாதி எப்படி நீங்க சொல்லுவீங்க? வியாதின்றது குறில் இல்லையா?
2: ஆமா,
0: நெடில் தானே நம்ம வீணைக்கு வரும்.
2: சுகவீனம்.
0: ஓ, சூப்பர் சார். ஆனா நான் சுகவீனம் நினைக்கல, பட் அவுட்ஸ்டாண்டிங் சார். நீங்க சொன்னது அவுட்ஸ்டாண்டிங். அது வந்து இங்க சொல்லுவாங்க யாராவது, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: தேங்க்யூ
0: சோ மச், பாய் சார். இன்னும் ஒரு சொல்லுக்கு மட்டும் யார் சொல்றாங்க? வணக்கம். வணக்கம். சொல்லலாம் சுகவீனம்னு நம்ம சொல்லலாம், பலவீனம்னு நம்ம சொல்லலாம். நான் எழுதி எடுத்துட்டு வந்தது பலவீனம் தான். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்களுக்குமே அதே சந்தோஷம், நீண்ட நாள் கழிச்சு பேசிடுவோம். நன்றி, நன்றி. அவ்வளவுதாங்க, இப்படிதாங்க நேயர்கள் எல்லாம் வந்து அங்க அழகா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் அவர் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கே வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில சூளை ரீஜா மனோகரன் இணைஞ்சிட்டாருன்னு சொல்லியிருக்காரு கமலாவர்தன். இவங்களுமே மீண்டும் ஒரு வணக்கத்தை பதிவு பண்ணிருக்கீங்களா? ரைட், ஓகே. பாபு முல்லக்காடுல இருந்து, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துல இருந்து, அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தர் சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து, வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதில் சதுக்கம் சதுரம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. புரசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருமே அற்புதம் ஆனந்தம் அருமைன்னு பதிவு பண்ணிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் திரும்ப திரும்ப அவங்க எல்லாம் எல்லாமே நிறைய பேர் வந்து ஆன்சரை பதிவு பண்ணிருக்கீங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் பதிவு பண்ணிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் இவங்க வந்து புதுமை நவீனம் சுகவீனம் அப்படின்னு ஆன்சரை பதிவு பண்ணிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் இவங்களுமே ஆன்சரை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்சரை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள்.

பல பல. ஹரிகரன் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, இவங்களுக்கெல்லாமும் நன்றிகள் பல பல. இப்போது அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோபால் ராவ் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். இது பிரியம் படத்திற்காக வித்யாசாகரோட இசையில், வைரமுத்துவோட கற்பனையில். வெஸ்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழோட கேட்கும் போது இன்னும் கலக்கட்டுதில்லை, கேட்கலாமா?

0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. புருஷவாக்கத்துல இருந்து ஞானசேகரன் சிவகுமார். ரைட், போலாமா? பாரதியாரை இந்த கவிஞன் அப்படின்னு அழைத்தோம், இப்பவும் அப்படிதான் அழைக்கிறோம். ஓகேவா? பாரதியார், மகாகவி பாரதியார் இருக்கார் இல்லையா, அவரை இந்த கவிஞர்னு அழைத்தோம். ரைட், ஓகே. அடுத்த குறிப்பு, நீரில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு, இறைவனோடு தொடர்புடையது. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு, அண்மை அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். அவ்வளவுதாங்க சார். நீங்க தான் இப்போ ஏதாவது ஒன்னு ரெண்டு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். இல்ல, நீங்க ஆன்சர் சொல்லலாம். குறிப்பு நீங்க யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம்,
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேம், நான் டெய்லர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சார் சொல்லுங்க சார்.
2: எனக்கு இன்னும் கேள்விகள் வரல, சொல்றீங்களா?
0: பாரதியாரை இந்த கவிஞன் அப்படின்னு அழைத்தனர்.
2: முண்டாசு
0: இல்ல, நான் வந்து அந்த இது சொல்லிட்டேன். லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீ நெடில். மீ மீ மா மாமா மீ மீ அது. ஓகேவா? ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு, நீரில் இருக்கக்கூடிய உயிரினம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு, இறைவனோடு தொடர்புடையது. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு, அண்மை அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: இறைவனோடு
0: தொடர்புடையது. சூப்பர். இப்போ அண்மை அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல். அன்புராணி அவங்க வந்து வார்த்தை விளையாட்டு கலக்கல் பாடல்கள் அருமை நன்றி அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இங்க வந்து தில்ரூபா தில்ரூபா அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவை தொடர்ந்து வரக்கூடிய நேயர். வாங்க, யாரு?
3: என்னது சமீபம்? அண்மைனா
0: சமீபம். சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
3: ஆன்மீகம்.
0: ஓகே,
3: இது வந்து மீன்.
0: அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இருந்தாலும் நாங்க திருப்பி கேக்குறோம் இல்லையா உங்களுக்கு, அப்படிதான் குறிப்புகள் அப்படிதான் வரும் இல்லையா. நன்றி
3: மேடம்.
0: நன்றி நன்றி. அப்போ 375 ஆன்சர் சொல்லியாச்சு. ஏற்கனவே நானும் இந்த கேள்வி கேட்ட அவர் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் அடுத்த நேயருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். ரைட், ஓகே. பிரமீலா தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் இவங்களும் ஆன்சர் பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, அன்புராணி இவங்கெல்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களே, இப்படித்தான் இருக்க போகுது இன்றைய நிகழ்ச்சி. நீங்களும் பங்கேற்கலாம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன் எண்ணை

0: பெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வணக்கம். வணக்கம்.
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக்னர் ராஜேஷ்.
0: ராஜேஷ் போலாமா?
1: அது போலாம் போலாம். அந்த ஏற்கனவே ஒரு
0: அது முடிச்சாச்சு, அது முடிச்சாச்சு,
1: அது முடிச்சாச்சு.
0: ஆமா,
1: அன்னை கேட்டீங்கல்ல, அது சமீபம், அது முடிஞ்சதா?
0: முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு.
1: அடுத்து வாங்க, அடுத்து வாங்க.
0: மரணமா? சரி, ஓகே, வந்துறேன். கவிஞர்களுடைய உருவாக்கத்தை இப்படியும் சொல்வோம்.
1: கவிஞர்களுடைய உருவாக்கத்தை இப்படியும் சொல்வோம்.
0: ஆமா ஆமா. பங்கீடு, ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு சொல்றேன். பங்கீடு இதோடு தொடர்புடைய சொல். பங்கீடு, ஆமா, பங்கீடு, பாகம், இதோடு தொடர்புடைய ஒரு சொல். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு, பயிர்களை தாக்கக்கூடிய ஒரு நோய். அது ஒரு நிறமும் கூட, பயிர்கள் இத தாக்கக்கூடிய ஒரு நோய் இது. இது ஒரு நிறமும் கூட.
1: பொதுவான வார்த்தை எதுவும் சொல்லலாமா?
0: சொல்லிடலாம், இருங்க, இன்னொரு குறிப்பை கேளுங்க. இது லாஸ்ட் சொல்லுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, ஒரு வகையான மலர். ஆமா ஆமா. ஓகேவா? இப்ப வந்து பொதுவான எழுத்து வந்து ப, குறில். ஆமா, குறில்.
1: பச்சை நோயா?
0: இல்ல இல்ல, பச்சை நோய் வரல.
1: அது கிடையாது,
0: பச்சை பசுமையா தான் இருக்கும், அது நோய் தாக்காது. நன்றி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஹரி சொல்லுங்க.
2: பாடல்,
0: நான் வந்து குறில் தானே சொல்லிருக்கேன். உருவாக்கத்தை இப்படியும் சொல்லுவோம். சூப்பர், பகிர்வு. அடுத்தது வந்து பயிர்களை தாக்கக்கூடிய ஒரு நோய். இது ஒரு நிறமும் கூட. அடுத்தது ஒரு வகையான மலர். இந்த மலரை பாத்தீங்க அப்படின்னா அல்லி அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட வார்த்தை விளையாட்டு நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, தில் ரூபா அந்த பாடல் உற்சாகப்படுத்தியது அப்படின்னு அயன் முரளி எடப்பாளையம் ஜோக்கர் பேட்டையிலிருந்து கந்தன் வள்ளி இவங்க எல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க. கணபதி சொல்லுங்க. கணபதி படைப்பு
3: சொல்லுவாங்களா?
0: இல்ல, நான் ஒரு வகையான மலர். பருத்தி எப்படி மலர்ல வரும்? பருத்தி பூ இருக்கா? செம்பருத்தினத்துக்கு நீங்க அப்படி சொல்லிட்டீங்களா? நான் செம்பருத்தி வைக்கல, அதுக்குதான் சொன்னேன். அது அல்லின்னு சொல்லலாம், அந்த மலர்னு சொல்லி சொன்னேன். ஆமா, அப்படி ஒண்ணு இருக்கு. நன்றி, நன்றி,
3: நன்றி.
0: இங்க வந்து சில பேர் வந்து படைப்பு, பகிர்வு இதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்த ரெண்டு சொல் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, வணக்கம், வார்த்தை விளையாட்டு நேயர்களுக்கு நெறிவூட்டு பண்பலை பாட்டலை எமக்கு பரவசம் தந்த பூஞ்சோலை பாடல்கள் அனைத்தும் அருமை, பொழுதுபோக்கு அளிப்பது பெருமை அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்கள் வராங்க, ஆனா என்னவோ தெரியல, பேச தயங்குறாங்க. இப்ப வந்து நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலன் படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். கேக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். இல்ல, யாரு இங்க இருந்து பேசுறீங்க நீங்க? சார், நான் ஏற்கனவே கேள்வி கேட்டேன், நீங்க கேட்டுட்டு தான். இன்னும் ரெண்டு கேள்வி சொல்லவா நானு? அத பயிர்களை தாக்கக்கூடிய நோய், அது ஒரு நிறமும் கூட, ஒரு வகையான மலர். லாஸ்ட்ல இருக்கிற குறிப்புக்கு ஒரு வகையான மலர். அந்த மலர் வந்து அல்லின்னு சொல்லுவோம். அல்லியே வேற மாதிரி எப்படி சொல்லுவோம்?
1: ஆம்பல் மலர் வருமா?
0: சூப்பர், சூப்பர். இப்ப ஆம்பல் கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படியே அதை வச்சு இந்த பயிர்களை தாக்கக்கூடிய நோய், அது ஒரு நிறமும் கூட, அது ஒரு கலர் சார்.
1: நிறமும் கூடவா?
0: ஆமா ஆமா, நிறம். சரி, நன்றி, நன்றி சார். இருப்பினும் நன்றி, ரொம்ப அழகா ஆம்பல் கண்டுபிடிச்சிங்க, நன்றி,
1: நன்றி.
0: மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க ஆம்பல் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மதுரை

0: சண்முக சுந்தரம் இவங்க எல்லாமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்ப அந்த ஒரு நிறம், அது என்ன சொல்லிருக்கேன்னா, பயிர்களை தாக்கக்கூடிய நோய் ஒரு நிறமும் கூட யாரு கண்டுபிடிக்கிறாங்க? வாங்க, வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை.
1: காலை வணக்கம் ராதா மேம், நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே வைக்கிறது. சாம்பல் நிறம்.
0: சாம்பல் தான் சார், அதாவது சாம்பல் நோய்னு சொல்லுவாங்கல்ல.
1: கேட்டிருக்கீங்களா
0: சார்? அதான் அதான் நான் இங்க குறிப்பா கொடுத்தேன். வாழ்த்துக்கள் சிங்கச்சோழன் சார், நன்றி. அவ்வளவுதாங்க, ரொம்ப அழகா நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா. பயிர்களை தாக்கக்கூடியது அந்த நோய் வந்து சாம்பல் நிறமும் கூட, அது சொன்னேன் இல்லையா, அது கண்டுபிடிச்ச சிங்கச்சோழன் அவருக்கு வாழ்த்துக்கள். ரைட், அடுத்து காதலன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன், பல்லவி பாடிய பாடலை கேட்க போறோம். ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில். வெஸ்டர்ன் போய்கிட்டே இருக்கும் அந்த சாரிசா, அந்த ஸ்வரம் எல்லாம் பாடிட்டு அதுக்கு தவில் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அது வந்து பாக்குறதுக்கு வந்து வெஸ்டர்ன் போய்கிட்டே இருக்கும், ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தவில். எப்படி இருக்கு பாருங்களேன் காம்போ.

0: ஜெகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில 4 சொற்கள் வந்து உங்களுக்காக குறிப்புகளா கொடுக்கப்படும். அந்த 4 சொற்கள்ல ஒரே ஒரு எழுத்து மட்டும் காமன் லெட்டரா கொடுக்கப்படும். அதை வச்சு நீங்க என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. வாங்க வணக்கம். இது மாதிரியாவ வராங்க வந்துட்டு டக்குன்னு விளையாட்டு காமிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. நாங்க தான் இங்க வார்த்தை விளையாட்டு கொடுத்துட்டு இருக்கோம்ல, நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு தனி விளையாட்டை பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ரைட், ஓகே. இப்போ அடுத்த குறிப்பை நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன். பாவலன் புலவன் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல். பாவலன் புலவன் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல். கலைகளில் வல்லமை உடையவர்கள் இவங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு, கலைகளில் வல்லமை உடையவர்கள் இவைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு, உடல் உறுப்புகள்ல ஒன்று. உடல் உறுப்புகள்ல ஒன்று இதுல ஒளிந்திருக்கு. இது வந்து ரெட்டை. அந்த உடல் உறுப்புகள் எது, ரெண்டுட்டா இருக்கு, கொஞ்சம் கண்டுபிடிங்க. அதுல இது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த இடம், இதை குறிக்கக்கூடிய சொல்ல கண்டுபிடிச்சவங்க யாரு? வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை. பார்த்திபன் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கொஞ்சம் க்வெஸ்சன் சொல்லுங்க மேடம்.
0: இல்ல, நான் ஃபுல்லாவே சொல்றேன் க்வெஸ்சன். பாவலன் புலவன் இதை குறிக்கக்கூடிய வேறு சொல்.
1: சரி,
0: ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு, கலைகள்ல வல்லமை உடையவர்களை இப்படித்தாங்க நம்ம சொல்லுவோம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு, உடல் உறுப்புகள்ல ஒன்று. ஆமா, உடல் உறுப்புகள்ல ஒன்று. அந்த உடல் உறுப்பே பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரில ஒண்ணு.
1: உடல் உறுப்புனா
0: அந்த மாதிரி. ஓகே, இப்ப அதே வச்சுக்கோங்க. கண்கள் கண்கள், ஓகேவா? இப்ப உங்களுக்கு அந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா க குரில். அந்த அந்த காமனான ஒரு லெட்டர் இருக்குல்ல, பொதுவான எழுத்து. சிற்பியா? எங்க சிற்பி
1: சொன்ன?
0: கலைகளில் வல்லமை உடையவர்கள். அது என்ன சொல்றீங்க? ஆமாமா, காலதான் வரணும் எனக்கு. எல்லா லெட்டருமே காமனான எழுத்து வந்து எனக்கு காலதான் வரணும்.
1: அது அரசன் ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் தெரியல. அது என்ன சொன்னீங்க?
0: எது அரசன்?
1: அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க மேடம்? புலமை,
0: பாவலன் புலவன் வேறு சொல்.
1: புலவன், அது பாவலன் புலவன் வேறு சொல்.
0: ஆமாமா, இது இது எனக்கு கால தான் வேணும், குறில தான் வேணும்.
1: குறில் கால வேணும்.
0: ஆமாமா,
1: தெரியல மேடம். வாய்ப்பு யாருன்னா.
0: நன்றி நன்றி நன்றி சார். வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: என் குரல் எனக்கு கேக்குது சார், மனம் பயமா இருக்குது. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: காரப்பாக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: சூப்பர். அன்புக்கரசி தயாளன், முதல் முறையா பங்கிருக்கீங்களா?
2: இல்ல, ஒரு 4 மந்த் ஆயிடுது. நான் வந்து
0: 4 மந்த் ஆயிடுச்சா? சரி, ஓகே, சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கவிஞன்.
0: சூப்பர்.
2: செகண்ட் வந்து கலைஞன்.
0: ஆஹா.
2: தேர்ட் வந்து
0: கண்கள்.
2: கண்கள். ஆன்சர் வந்து கலைமாமணி.
0: என்னது கலைமாமணியா? எங்க இருந்து?
2: கடைசி இதுங்க.
0: கடைசி இயற்கையோடு இணைந்த இடம்னு கேட்டேன் நானு. இயற்கையோடு இணைந்த அந்த இடம். அப்ப எனக்கு வந்து அப்படிதான வேணும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த கா குறில தானே இப்ப நீங்க எல்லாமே கண்டுபிடிச்சீங்க. கவிஞன், கலைஞன், கண்கள், இது எல்லாமே நீங்க வந்து கா வராமாரி தானே கண்டுபிடிச்சீங்க. அத மாதிரிதான் இயற்கையோடு இணைந்த இடமும் வருது. இப்போ கண்கள் அப்படின்னு சொல்லும்போது

0: போது மூன்றாவது எழுத்தா வருது இல்லையா, கா குரில். அதே மாதிரி எனக்கு அங்கேயே வேணும், இயற்கையோடு இணைந்த இடமும் அங்கேயே கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸி. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க ஆன் தி ஸ்பாட்ல சொல்லுவீங்க போல இருக்கு, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ
0: பாய். அவ்வளவுதாங்க, அவங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நெடுமரம் முனுசாமி அவர் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் அவர் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. எப்பவும் போல வீரராகவன் அவர் வந்து கலிப்புற அதன் ராகம் காதலர் தின பாடல். காதலர் தின பாடலா என்னன்னு தெரியலையே, படம் பேர் மாத்தி சொல்லிட்டீங்களா? ரைட், ஓகே. பாடலின் ஸ்வர விளக்கம் நல்லா இருந்தது. பகிர்ந்தளித்த சுவையை மகிழ்ந்தேன். பண்பலை கீதங்கள் அமிர்தமன நினைந்தேன் அப்படின்னு சொல்லி Facebook வீரராகவன் அவருடைய பதிவு. இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வானொலி வழியே கேட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய குரல் குவிந்து விட்டது அப்படின்னு. நேயர்கள் திரல் இனி மாற்றாது வேறு அலைவரிசையை விரல் அப்படின்னு ஓ கவிதை நடையில எழுதியிருக்கீங்கல்ல மேம். நீங்க ஒன்னு கீழே ஒண்ணு எழுதாததுனால தாமரை கண்ணி வேணாம், நான் வந்து வேற மாதிரி இதை வந்து என்னமோ ப்ரோக்ராம் பண்ணிடுற மாதிரி படிச்சுட்டு போயிட்டேன் பாருங்க. காலையில் பார்த்தேன் நிகழ்ச்சி நிரல் வானொலி வழியாக கேட்டு தங்களுடைய குரல் குவிந்து விட்டது விட்டது நேயர்கள் திரல் இனி மாற்றாது வேறு அரை வரிசையை விரல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மறைமலை நகர்ல இருந்து தாமரை கண்ணி, சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி அவங்க கூட கவிஞர் கலைஞர் இது ரெண்டையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு கணையம் மட்டும் கொஞ்சம் மாத்திட்டாங்க. இங்க வந்து ஹாசன் அலி ஷேக் அவர் வந்து நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங், நாளை மதிப்பெண் வரப்போகுது 10ஆம் வகுப்புக்கு, நல்ல மதிப்பெண் பெற்றால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அதை பயிற்சியா எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து நமக்காக வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. டீட்டாலும் டிசி ராஜேஷ் அவருமே நிகழ்ச்சி அற்புதமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணிட்டு அடிஷ்னலா அவர் லைன் கொடுத்துருக்கீங்க. நைட்டு மாலினி தேவி அருணாச்சலம் ஆன்சரை பதிவு பண்ணிருக்காங்க. நெடுமரம் முன்னுசாமி இவங்க எல்லாமும் வந்து அப்படி நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க. எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல. அந்த மாதிரி கண்ணையன் நடராஜன் அவர் கூட ரொம்ப அழகா ஆன்சர்ஸ் பதிவு பண்ணிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அடுத்த கேள்வி நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். உருண்டோடக்கூடிய ஒன்று, உருண்டோடும் ஒன்று, அது என்ன? இதுதான் முதல் சொல்லுக்கான குறிப்பு. அடுத்த சொல்லுக்கான குறிப்பு செய்தி அப்படிங்கறத கிராமத்து வட்டார வழக்குல இப்படி சொல்லுவாங்க. என்ன செய்தி அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அந்த செய்தியை தூக்கிட்டு ஒரு வார்த்தை போட்டு பாருங்களேன். ஒரு இனிப்பு, மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு வந்து ஒரு இனிப்பு. இது பால் சர்க்கரை இதெல்லாம் இருக்கும் அந்த இனிப்புலன்னு வச்சுக்கோங்களேன். நான்காவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு கீரை வகை. என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா 2952-0853 மற்றொரு எண் 2838-8871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ஒரு தடவை உங்களுக்காக நான் கேள்வியை சொல்லிட்டு அப்புறமா நான் பாட்டு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். முதல் சொல்லுக்கான குறிப்பு உருண்டோடக்கூடிய ஒன்று, இரண்டாவது சொல்லுக்கான குறிப்பு செய்தி என்பது கிராம வட்டார வழக்குல இப்படிதான் சொல்லுவோம். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு இனிப்பு. நான்காவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு கீரை வகை. ஆமா, நீங்க பாட்டு போடுறதுக்குனா நான் சொல்லிடுறேன்னு ஒரு நேர் வராங்க. யாருங்க? வணக்கம். விஜய் எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? பல்லாவரத்துல இருந்து. விஜய் மேடம்
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சூப்பர்.
2: சங்கதி,
0: சங்கதி.
2: சர்க்கரை.
0: ஓ ஓஹோ, இல்ல இல்ல, எனக்கு இது ரெண்டாவது எழுத்துல கொடுத்துருங்களேன்.
2: சங்கதி
0: நான் பால் சர்க்கரை சேர்ந்ததுன்னு ஒண்ணு சொல்லிருக்கிறேன். நீங்க அப்ப சர்க்கரையே நீங்க சொல்ல கூடாது எனக்கு தெரியும், அதனால தான் நான் மாத்தி
2: வச்சிருக்கேன்.
0: எனக்கு வந்து கீரை வகையில வந்து அந்த சார் ரெண்டாவது எழுத்தா வேணும் மேடம். அதே மாதிரி இனிப்பு வகையிலயும் அந்த சார் ரெண்டாவது எழுத்தா வேணும். தெரியலையா? இல்ல ரொம்ப ஈஸி, நீங்க இவ்வளவு கண்டுபிடிச்சதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அழகா ரெண்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, உருண்டோட கூடிய ஒன்று அப்படிங்கறத சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சங்கதி அப்படின்னு கேட்போன்னே அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து யாரு வாங்க வணக்கம்.

0: வணக்கம் மேம், பிரகாஷ் புரசைவாக்கம்.
1: புரசைவாக்கம் பிரகாஷ் சொல்லுங்க
0: மேடம். இனிஷியல் அது பால்கோவா வரும் மேம்.
1: பால்கோவா வச்சிருக்கீங்களா? நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா, அந்த சா அப்படிங்கிற சொல் வரணும் எனக்கு. குரில் உருண்டோட கூடிய ஒன்று சக்கரம்னு கண்டுபிடிச்சாங்களா, அத மாதிரி சங்கதின்னு கண்டுபிடிச்சாங்களா. இப்ப எனக்கு அந்த சா குரில் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இரண்டாவது எழுத்தா வேணும்னு கேக்குறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், வாழ்க
1: சூப்பரா இருக்கும் சார். நீங்க சந்தோஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா, அதுதான் வேணும். இப்போ சமத்தா இருக்கேன் பாத்தீங்களா, சூப்பர். சொல்லுங்க
2: வாசந்தி.
1: வாசந்தி பாசலை அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க சார். கோபாலன் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க. எப்படி அழகா கண்டுபிடிச்சாரு பாருங்க. உருண்டோடி கூடிய ஒன்று சக்கரம், இது ரெண்டுலயும் வந்து சங்கதி, இது ரெண்டுலயும் சா குரில் அப்படிங்கறது முதல் எழுத்தா வச்சிருக்கேன். அடுத்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா இரண்டாவது எழுத்தா வச்சிருந்தேன். பாசந்தி அண்ட் பசலை அப்படின்னு வச்சிருந்தேங்க. ரைட், ஓகே. இப்படி கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல. இங்க கூட நிறைய நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய நேயர்கள். ஃபார் எனக்கு தெரிஞ்சு, ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேள்விக்கு விடை போட்டவங்க வந்து அன்புராணி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து பசலை கீரை பாசந்தி அப்படின்னு பெரும்பாக்கத்துல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மாலினி தேவி, அன்புராணி இவங்க எல்லாமும் பதிவு பண்ணியிருக்காங்க. உள்ளத்தை அளித்தா இந்த படத்திலிருந்து மனு பாடிய பாடல், சிற்பியின் இசையில் பழனி பாரதியின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். லாஸ்ட் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே நேயர்கள் இன்னும் வரல. சரி, வரத்துக்கு முன்னாடி நான் கேள்வியை கேட்டு விட்டுடுறேன். அடையாளம், முத்திரை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடையாளம், முத்திரை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா மலை உச்சியோடு தொடர்புடைய ஒரு சொல். மலை உச்சி இதோடு தொடர்புடைய ஒரு சொல். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு வாத்தியார் அப்படிங்கிறவங்களை இப்படியும் சொல்லலாம். வாத்தியார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். நான்காவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு வகை காடு என்னவா இருக்கும்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: அழகா பேசுறீங்க மேடம். மழையோட வெயிலோட எப்படி ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்றீங்க பாத்தீங்களா? எதிர் சொல் ஆனாலும் அதை பிரிக்காமல் சொல்லி இருக்கிறீர்கள்.
1: கலந்து வருது.
0: ரைட்டு, வந்தோம். சொல்லுங்க
1: சொல்லுங்க மேம். கேக்கலையே, நான் ஆப்ல கேட்டுட்டு
0: ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? அடையாளம், முத்திரை இதை குறிக்கக்கூடிய சொல்.
1: அடையாளம், முத்திரை, சின்னம்.
0: சூப்பர். மலை உச்சியோடு தொடர்புடைய சொல்.
1: குன்றம்.
0: மேடம் இப்போ இது சின்னம்னு சொல்லிட்டு அது எப்படி குன்றம்னு வரும்?
1: மலை உச்சியோடு தொடர்புடையது உயரம், அதுவும் வராது.
0: இப்போ சரி, இருங்க இருங்க இருங்க இருங்க, நம்ம மூன்றாவது சொல்லுக்கு போவோம். வாத்தியார் அப்படிங்கறவங்கள இப்படியும் சொல்லுவோம்.
1: ஆசிரியர்.
0: ரைட், ஓகே. இப்போ லாஸ்ட் ஒரு வகை காடு.
1: மேம் கேக்குங்க,
0: ஒரு வகை காடு.
1: காடு,
0: ஒரு வகை காடு. என்ன கிடைச்சது? எழுத்து, என்ன எழுத்து நீங்க கண்டுபிடிச்ச எழுத்து? சி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த சிய வச்சு எனக்கு சொல்லிடுங்க.
1: சிகரம். சிகரம்,
0: சூப்பர். சிகரம் சொல்லிட்டீங்களா? இப்போ சின்னம் சொல்லிருக்கீங்க, சிகரம் சொல்லிருக்கீங்க, ஆசிரியர் சொல்லிருக்கீங்க. எனக்கு இன்னும் ஒன்னே ஒண்ணு.
1: காடு வந்து எது வரும்? காடு யோசிக்க தக்கது.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி
1: மேம், உங்களோட பேசுறதுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி
1: மேம். நன்றி, நிகழ்ச்சி அருமை. தேங்க்யூ.
0: வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க.
2: ரங்கராஜன்
0: சார், அடுத்தது கேள்விக்கு போகாதீங்கம்மா, பாட்டு போடுங்கம்மா, நான் அந்த ஆன்சர் சொல்லிடுறேன். எனக்கு காதல் எழுது சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. வித்யா, ரவிசங்கர், அடையாளம் பட்டு, ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, சாந்தி, ரமேஷ், மாலினி தேவி, அருணாச்சலம், இவங்கெல்லாம் ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மறைமலை நகர்லேருந்து தாமரை கண்ணி மேடம், நீங்கள் யார்? உங்கள் இதுவே கொஞ்சம் வேறையாக இருக்கே, அழகாக வச்சிருக்கீங்க பாருங்களேன் அப்படின்னு. புதிர் தாறுமாறாக இருக்குது, பயணத்தில் இருப்பதால் பதில் சொல்ல இயலவில்லை அப்படின்னு மறைமலை நகர்லேருந்து தாம்

0: கன்னி அவங்களுடைய பதிவு. இருப்பினும் கேட்டிருப்பீங்க இல்ல மேடம், இதே மாதிரி குறிப்பா அடுத்த தடவை கேட்கும் போது சட்டுன்னு யோசிக்காம பட்டுன்னு பதில் சொல்ல போறீங்க பாருங்க. பாபு முல்லைக்காடுல இருந்து நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிற பதிவு பண்ணிருக்காங்க. வீரதுரை அவருமே கூட வந்து பாத்தீங்கன்னா சக்கரம், சங்கதி, பாசந்தி, பசலை இதெல்லாம் பதிவு பண்ணிருக்காரு. வித்யா ரவி பெரும்பா, வித்யா ரவிசங்கர் அவங்களுமே கூட பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
0: இன்றைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்ம அழகா கேம் ஷோ விளையாடணும். பங்கேற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். பல பல பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மெட்டையபுரம் அருகே இன்று காலை நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயக் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.

திருப்பூர் அருகே நொச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 60 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

விவத் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10:02:40. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி

ஸோ நம்மளுடைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டுட்டு வருது. ஸோ நம்ம நிகழ்ச்சி அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து கேள்வியும், அது தவிர வந்து பொது அறிவு கேள்விகள் ஜிகேலேருந்து கேள்வியும் தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ முதல் பாதி அப்படின்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள், அடுத்த பாதி வந்து பொது அறிவு கேள்விகள். ஸோ வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, நியூஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற நேர்கள் எல்லாம் முதல் பாதியில் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம டெலிபோன்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ ஆன்சர் தெரியல அப்படின்றதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச மற்ற நேயர்கள் வந்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குவாங்க இல்லையா. சோ நேயர்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம என்ன நம்பர்ல வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2952208533, இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838981, இந்த நம்பர்லயும் நீங்க கால் பண்ணலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன. ஸோ எப்பவும் போல முதல்ல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு அப்புறமா நம்ம ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நேயர்களுடைய பதில்கள். சரி, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை நம் நாட்டிற்கு எத்தனை சதவீத மழை பொழிவை தருகிறது? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெடியாக இருங்க, இன்னொரு முறை க்வெஸ்சன் சொல்லிடுறேன். தென்மேற்கு பருவமழை நம் நாட்டிற்கு எத்தனை சதவீத மழை பொழிவை தருகிறது? இதுதான் க்வெஸ்சன். இப்போ நான் வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், அதை தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசலாம். இப்போ முதல் பாடல் வந்து வெள்ளித்திரை அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து தான் கேட்க போகிறோம். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, கபிலன் எழுதிய பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: ஸோ ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டு ரசித்தோம் வெள்ளித்திரை அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து. சரி, இப்போ நேயர்கள்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
1: எத்தனை பர்சன்டேஜ் மழை வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்ல கிடைக்கும் நம்ம தமிழ்நாடுக்கு மேடம்?
0: இந்தியாவுக்கு, டோட்டல் இந்தியா.
1: டோட்டல் இந்தியா 32%?
0: இல்லைங்க சார், நம்ம இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் ரொம்ப அதிகமாகவே மழை தருது.
1: 60% மேடம்.
0: எவ்வளோங்க?
1: 60%?
0: இல்ல, நம்ம இன்னும் சரியான பதில் வேணும். சரி, நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசுவோம். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வண்டிப்பூர் ரங்கசாமி பேசுறேன் மேடம்.
0: ரங்கசாமி சார்.
2: மேடம்
0: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: ஓகேங்க சார். சரி சொல்லுங்க சார், தென்மேற்கு பருவமழை நம்ம நாட்டுக்கு எத்தனை சதவீத மழை பொழிவை தருது?
3: 70% அந்தமான்ல வந்து முன்னாடி வந்துட்டு 26ல இருந்து 1 வீக் பிஃபோர் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம்.
0: ஓகே ஓகே, நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க. பட் வந்து ஆன்சர் வந்து 70% அப்படிங்கறது சரியான பதில்.
3: 92 அக்ராஸ் இந்தியா கொடுத்திருக்காங்க IMD.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. பட் நம்மளோட நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்தா 70% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம செக் பண்ணிக்கலாம் சார்.
3: பிலோ ஆவரேஜ் தான் இந்த வாட்டி போட்டிருக்காங்க.
0: ஓகே ஓகே, நன்றிங்க சார், நன்றி.
3: தேங்க்யூ.
0: வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து

0: 75%. ஓகே, நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த பருவமழை வந்து அதிக மழை பொழிவு தரும் சார்? இப்போ வந்து நம்ம சொன்னோம் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து அதிக மழை பொழிவை தருது. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த பருவமழைக்கு அதிக மழை பொழிவை தரும்?
1: தென்மேற்கு பருவமழை.
0: இல்லை சார், தமிழ்நாட்டுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான் ரொம்ப அதிக மழை பொழிவை தருது. ஓகேங்க சார், நன்றி நன்றி. வணக்கம். சரி, லைன்ல நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்? கோபி கிருஷ்ணன், தஞ்சாவூர்ல இருந்து. சார், ஆக்சுவலி இந்த வந்து தென்மேற்கு
2: பருவம்
0: என்னங்க சார்? சரி, அதுக்கு பதில் வந்துடுச்சு. உங்களுக்கான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை வந்து எந்த ஸ்டேட்ல வந்து முதல் முதல்ல இனிஷியேட் ஆகும் நம்ம இந்தியால?
2: இது கேரளா.
0: கேரளா அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். ஸோ வந்து கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு ஜூன் 1 வந்து இனிஷியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டோட மற்ற பகுதிகளுக்கெல்லாம் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வரும். ஸோ வந்து இந்த வருஷம் வந்து மே 26 வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. போன வருஷம் வந்து 2025 மே 24 வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் மே 26 வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் வந்து இந்த பருவமழை என்ன சீசனில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனில் தொடங்கி செப்டம்பர் வரைக்கும் இது வந்து நீடிக்கும். ஸோ நேர்கள் ரொம்ப அழகாக பதில் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அடுத்து ஒரு பாடல் போட்டுடலாம். அந்த பாடலை தொடர்ந்து என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ முதல்ல க்வெஸ்சன் சொல்லிடுறேன். என்ன க்வெஸ்சன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. கேள்வி இன்னொரு முறை, தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார்?

நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கல்லூரி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் கேட்க போறோம். ஹரிணி, சுதாகர், ஹரிச்சரன் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் எழுதிய பாடல், இசை ஜோஷ்வா ஸ்ரீதர்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

நிகழ்ச்சியில தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ உங்களுக்கான என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக காவல்

0: துறையின் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ யார் ஆன்சர் பண்றீங்க பார்த்துடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: வணக்கம், வியாசர்பாடியில இருந்து குமார் பேசுறேன்.
0: குமார் சார், வியாசர்பாடியில இருந்து சொல்லுங்க. கேள்விக்காக காத்துட்டு இருக்கீங்களா? அப்ப ரேடியோவே கேட்கலன்னு அர்த்தம். நீங்க நம்ம பாடல் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம க்வெஸ்சன் கேட்டுட்டோம் இல்லையா, தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார், இதான் கேள்வி.
1: இல்ல இல்ல, இந்த கேள்வி நான் கேட்டேன் சமீபத்துலதான் நியமிச்சாங்க.
0: ஆமாங்க சார்,
1: பேரு எனக்கு நினைவில்ல.
0: சரி ஓகேங்க சார், நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
2: தேங்க் பண் தோட்டை சேர்ந்தேன் பூந்தமல்லி. ஜி போஜராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க போஜராஜன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சொல்றேம்மா, அலெக்சாண்டர்மா.
0: அலெக்சாண்டரா? இல்லைங்க சார், நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசுவோம்.
2: சரிம்மா சரிம்மா சரிம்மா.
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அன்பராணி வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம். பிடிக்க எவ்வளவு கஷ்டப்படும்.
0: ஓகே, சோ பிடிச்சாச்சு, ஆன்சரா சொல்ல போறீங்க கரெக்டா?
3: அஸ்ரா கார்க் வந்து
0: மேம். அஸ்ரா கார்க் அப்படிங்கறது சரியான பதில், வாழ்த்துக்கங்க.
3: நன்றி.
0: சரி, அடுத்த நேயர் யார் வராங்கன்னு பாப்போம். வணக்கம். ஸோ ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்ற வரை கிளம்பிட்டாங்களா? ஓகே. ஸோ தமிழக காவல்துறையோட உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் வந்து அஸ்ரா கார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க, லைனில் இருக்கீங்க? வணக்கம். ஓகே சரி, இந்த மீன்வைல் நம்ம வந்து அந்த நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து யார் யார் வந்து ஆன்சர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுடைய நேர்கள் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்கள வந்து எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வணக்கம் மேம் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சுப்பிரமணியம், ராஜமாணிக்கம் கோபி, எல்லாம் தெரிஞ்சுக்கல இந்த கேள்வி எல்லாம் ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு விக்னேஷ் விக்கி அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, அஸ்ரா கார்க் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ரங்கசாமி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலேருந்து 70-80% அப்படின்னு அந்த பதிலும் கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களும் வந்து இப்போது நம்மளுடைய ஆன்சருக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பெரம்பூர் அப்துல் ஜலீல், மணனி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பழனி மணிகண்டன், பட்டாளம் அப்துல் ஜலீல், ஜூலை ரீஜா மனோகரன் எல்லாருமே வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
4: வணக்கங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் ஒண்டிப்பூர் ரங்கசாமி பேசுறேன்.
0: இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் பேசுனது?
4: நானே இப்ப வந்துங்க, நான் வந்து இப்ப நான் பேசுறேங்க இப்போ.
0: சரிங்க சார், இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா?
4: கோயம்புத்தூர்ல
0: இருந்து பேசுறேங்க மேடம். சரி ஓகேங்க சார், இல்ல நம்மளுடைய நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரியான பதில், அவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சார்?
4: அவர் வந்து ஊப்பிங்க.
0: அவர் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா, ஓகேங்க சார், நன்றி. அதே மாதிரி உளவுத்துறை டிஜிபியா வந்து பாலநாகதேவி அவங்கள வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி, அதுவும் உளவுத்துறை, அதில் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபியா வந்து பாலநாகதேவி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சார், ஆக்சுவலாக உங்க ஐஜி அதோடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க சார்.
5: ஐஜியோடைய ஃபுல் ஃபார்ம்?
0: ஆமாம்,
5: இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மேம்.
0: இல்ல இல்ல, நம்ம இப்ப கேட்டோம்ல ஐஜி உளவுத்துறை ஐஜியா நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சோ அந்த ஐஜியோட ஃபுல் ஃபார்ம்?
5: ஐஜியோட ஃபுல் ஃபார்ம் இன்வெஸ்டிகேஷன் குரூப் மேம்.
0: இல்ல இல்ல, இன்ஸ்பெக்டர் ஜெனரல்.
5: இன்ஸ்பெக்டர்
0: ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஜிபி என்ன சொல்லுவாங்க?
5: என்ன மேம்?
0: டிஜிபி.

0: டிஜிபி
1: டெபுட்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ் இல்ல இல்ல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா
0: டிஜிபி
1: ஆமா டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்
0: ஓ டைரக்டரா
1: ஆமா
0: டெபுட்டின்னு
1: நினைக்கிறேன் இல்ல இல்ல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தான் டிஜிபி ஓகேங்களா ஓகேங்க சார் நன்றி நன்றி

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

ஸோ இங்கே ஃபேஸ்புக்லேயும் ராமகிருஷ்ணன் கொல்மங்குண்டாலேருந்து அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாலன், பட்டாளம் அப்துல் ஜலீல், மணலி பெரியசிக்காடு ஜெயக்குமார், ஸ்ரீராமச்சந்திரன் அவங்க, அப்புறம் வந்து மணலி பெரியசிக்காடு ஜெயக்குமார் எல்லாருமே வந்து ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுடைய அடுத்து வந்து அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்து வந்து ஜிகே இல்லையா. ஸோ என்ன போன வாரம் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, ஃபேமஸ் சிட்டிஸ் வந்து கேட்டோம், புதிய நகரங்கள் அதை கேட்டோம். அந்த நகரங்கள் அமைஞ்சிருக்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டிருந்தேன். இந்த முறை என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நகரங்கள் தான், ஆனால் வந்து அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஸோ அந்த நிக்னேமை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த நிக்னேமை வச்சு அது எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இது வந்து இந்தியா ஃபுல்லாக தான் கேட்க போகிறேன். இப்போ நம்ம சும்மா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, முட்டை நகரம் அப்படின்னு சொன்னால் வந்து டக்குன்னு நாமக்கல் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. அதே மாதிரி மாம்பழம் எங்கே ஃபேமஸ் அப்படின்னா சேலம், சேலம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு நகரத்துக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அது வந்து எந்த நகரம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டலாம், அதை தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசுவோம். இப்போ என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை கிளி முத்துச்சரம். இந்த திரைப்படத்தில் இருந்து கிருஷ் கார்த்திக், நரேஷ் ஐயர் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. தாமரை இயற்றிய பாடல், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: ஸோ நாம ஜிகேக்குள்ள போயிடலாம். முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், பிரகாஷ் மேம்.
0: பிரகாஷ் சார் எங்க இருந்து? பொர்ஷவாக்கம்ல இருந்து. ஓகேங்க சார், உங்களுக்கான கேள்வி, சிட்டி ஆஃப் பேர்ல்ஸ், முத்துக்களின் நகரம். முத்து முத்து
1: முத்து
0: பேர்ல்ஸ். ஆ, எங்க உங்களுக்கு முத்து? ஆ, ஏன் சொல்லுங்க. ஆமா, ஒரு நகரம் வந்து இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? அடையார்ல இருந்து பிரியா விஜயகுமார்.
2: ஆமாங்க.
0: ஓகே, சோ முத்துக்களின் நகரம், சிட்டி ஆஃப் பேர்ல்ஸ்,
2: தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி இல்லீங்களே. இன்னொன்னு, பக்கத்து ஸ்டேட், நம்ம ஸ்டேட் இல்ல,
2: ஆந்திராவா?
0: ஆ, அதோட கரெக்டான இடத்தை சொன்னீங்கனா நல்லா இருக்கும்.
2: விசாகப்பட்டினம்.
0: ஹைதராபாத்.
2: ஹைதராபாத். ஐயோ,
0: ஆமா, ஹைதராபாத் சிட்டி ஆஃப் பேர்ல்ஸ் னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, நன்றி. வணக்கம்.
3: கலா பேசுற மேடம்.
0: கலாமா, சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி என்ன கேக்கட்டும்?
3: இப்போ சொன்னாங்க,
0: சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
3: ஹைதராபாத்.
0: ஹைதராபாத் தெரியுங்களா உங்களுக்கு? ஓகேங்கம்மா, சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம், பானுசா மயிலாப்பூர்.
0: கேக்குறீங்கம்மா, யார் பேசுறீங்க? சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா. பெங்களூர். சூப்பர், வாழ்த்துக்கள்மா. ஆக்சுவலி வந்து பெங்களூருக்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, தெரியுங்களா?
5: நினைக்கிறேன்.
0: ஓகே, வணக்கம்.
5: வணக்கம்
0: சார். எம்பெருமாள் சார். சார், ஆக்சுவலா

0: வந்து சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா பெங்களூர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? பெங்களூர் கரெக்ட், பட் சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொன்ன மாதிரி அந்த நிக்நேம் ஒரு சிறப்பு பெயர், அதுக்கு இன்னொன்று இருக்கு. நான் சொல்றது ஒரு பல வருடங்களுக்கு
1: முன்னாடி
0: போய் பாருங்க சீக்கிரம். அதெல்லாம் நம்மளும் பாக்கணும் இல்லையா மற்ற இடங்களையும்.
1: மும்பை,
0: சரியான பதில், வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
2: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: ஜானகிராமன்
0: சார், உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? நல்லா இருக்கும் சார். ஃபோர்ட் சிட்டி, கோட்டைகளின் நகரம், நம்மளுடைய ஸ்டேட் தான்.
2: சென்னை மேடம்?
0: இல்ல இல்ல, இன்னொரு இடத்துல கூட கோட்டை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அதை யோசிச்சு பாருங்க. போடலாம் சார், நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராஜலட்சுமி
0: அண்ணா நகர்ல இருந்து சொல்லுங்கம்மா. ஃபோர்ட் சிட்டி எது?
3: வேலூர்
0: கோட்டை அப்படிங்கறது சரியான பதில், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி, ஓகே, நம்மளுடைய நேர்கள்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் கரெக்டாகவும் சொல்லிட்டு இருக்காங்க, சூப்பர். சரி, அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இது வந்து கண்ணாமூச்சி ஏனடா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மதுஸ்ரீ பாடியிருக்காங்க. தாமரை எழுதிய பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. ஸோ இங்க நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் பிரேம்நாத் பிரேம் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சி அறிவிக்க விருந்தாக அமைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்க, பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்கெல்லாம் வந்து வேலூர் கோட்டைன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கண்ணன் மேட்டுப்பட்டியில் இருந்து அவங்களும் வந்து பொது அறிவு கேள்விகள் அருமை நிகழ்ச்சி சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களும் வந்து வேலூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூளேரி ஜமனோகர் செங்கோட்டை எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, மணலி பெரியசேகர் ஜெயக்குமார் அவங்க பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள நேர்கள்லாம் வந்து சரியான பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹைதராபாத் அப்படின்னுட்டு சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த நேர்கள் கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி, உங்களுக்கான கேள்வி, கல்ச்சர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா
2: சொல்லுங்க.
1: Culture capital of India.
2: தமிழ்ல சொல்லுங்களேன், கொஞ்சம் புரியல.
1: கலாச்சாரம், கலாச்சார தலைநகரம்.
2: கலாச்சார தலைநகரம் வாரணாசி.
1: இல்ல, இத சிட்டி ஆஃப் ஜாயினும் கூட சொல்லுவாங்க.
2: சிட்டி ஆஃப் ஜாய் கொல்கத்தா.
1: சூப்பர், வாழ்த்துக்கள்.

0: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க சார்? ஜெயகிருஷ்ணன் சார், வளசரவாக்கம்ல இருந்து. ஓகே, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா, அதாவது டெட்ராய்ட் அப்படி சொல்லுங்க.
2: குஜராத்.
1: இல்லைங்க சார்.
2: மேம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேம்,
1: வைக்கலாமா? சொல்லுங்க சார்.
2: மேம் ரிப்பீட்டடா வர்றவங்களே வர்றாங்க, புதுசா இப்ப நாங்கெல்லாம் புதுசா வர்றேன் மேம், எனக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. வேலூர் கட்பாடி சந்திரசேகர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துடுறாரு, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி வரலாம் இல்லையா?
1: கண்டிப்பா, நாமளும் அததான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறோம். பட் நேர்கள் தான் அதுக்கு மனசு வைக்கணும்.
2: உங்களுக்கு நாலு கேள்விக்கும் பதில் சொன்னாரு, இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு, போனாலும் அங்கேயும் வந்து பதில் சொல்றாரு, நம்ம கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துடுறாரு, உங்களுக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க.
1: பார்ப்போம். நேர்கள் கிட்ட பேசிடலாம். என்ன நம்பர் அப்படிங்கறத ஒரு முறை சொல்லிடலாம் இல்லையா? 2952-08-53 இது ஒரு நம்பர் இருக்கு. இன்னொரு நம்பர் 2838-9871 இது இன்னொரு நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பர்லையும் நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். வணக்கம்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யாரவி.
1: வித்யாரவிமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆன்சர்?
3: சென்னை.
1: சென்னை அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள்மா. ஏன் வந்து சென்னை? ஆஹா, ஓகே. ஏன் வந்து சென்னை டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். ஓகே, என்னுடைய கடமை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கிளம்பிட்டாங்க. சூப்பர். ஆக்சுவலி இந்த வாகனங்கள் அதோடைய உற்பத்தி எல்லாம் வந்து நம்ம சென்னையில் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால அதை வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சென்னையை வந்து சொல்லுவாங்க. வணக்கம்.
4: வணக்கம், திருச்சி தினேஷ்.
1: இல்லைங்க சார், உங்கள் வாய்ஸ் திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு தயவு செய்து நேர்கள் வேறு வேறு பேரில் வந்து வராதிங்க. இப்போ தான் ஒரு நேர் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரே நேர்கள் திரும்ப திரும்ப வர்றதுனால எங்களை மாதிரி நேர்கள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்களுக்கு கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஆர்வம் இருக்கும், அதுக்கு நீங்கள் தான் வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும், சரிங்களா? சரி, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டலாமா, அதை தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசுவோம். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரன், ஸ்ரீசரண், மேகா மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. பி வி பிரசாத் அவங்க எழுதின பாடல், இசை விஜய் ஆண்டனி.

0: ஸோ அடுத்த நேர்கள் வருவாங்க பார்க்குறேன். சரி, லைனில் வந்தீங்கன்னா நம்ம அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு கேட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா சிறப்பு பெயர்கள், நிக் நேம் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதற்கு நம்ம வந்து அந்த நிக் நேமை சொல்லுவோம், அதற்கறிய அந்த சிட்டிஸ் அந்த நகரம் இல்லைன்னா அந்த இடம் எது அப்படின்னு நேர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஃபேஸ்புக் பேஜில் காந்திமதி அவங்க, பட்டாளம் அப்துல் ஜலீல், ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டாலிருந்து, அப்புறம் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், எல்லாம் நம்மளுடைய நேர்கள் வந்து வரிசையாக வந்து பதில் போட்டுகிட்டே இருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, எல்லாருமே பதில் போட்டுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வணக்கம். வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரதி பாலாஜி.
0: ரதி பாலாஜி மேம், கண்டுபிடி உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? மிளகாய் நகரம்
1: அப்படின்னு
0: மிளகாய் அப்படியே காரமா சாப்பிடுவாங்க இல்லையா, நம்மளோட பக்கத்து ஸ்டேட். ஆமா, அந்த காரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இடம், நல்ல கார சாரமான சாப்பாடு. சரி, ஓகேங்கம்மா, தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: லேண்ட் ஆஃப் சில்லிஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் பேசுறீங்க?
2: கமலசுந்தரி,
0: விம்கோ நகர்ல இருந்து. ஓகே, ஆந்திரான்றது ஓகே, சரியான இடம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். குண்டூர். அப்துல் ஜலீல் சார், உங்களுக்கான கேள்வி, குவீன் ஆஃப் தி அரேபியன் சீ, அரபிக் கடலின் ராணி.
3: கன்னியாகுமரியா?
0: இல்ல இல்ல, பக்கம்.

0: பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி அடுத்த பக்கத்து மாநிலம். சரி ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: காலை வணக்கம் சகோதரி.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: Facebook வீரராகவன், மாதவரன்.
0: ஓகே வீரராகவன் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: குயின் ஆஃப் அரேபியன் சீசன்.
0: ஆமா.
1: மும்பையா?
0: இல்ல இல்ல, நம்ம பக்கத்து மாநிலம்.
1: நம்ம பக்கத்து மாநிலம் கோவாவா?
0: இல்ல, கேரளால. சரியான இடம் சொல்லுங்க.
1: கொச்சி. கொச்சி.
0: கொச்சி அப்படிங்க சரியான பதில். வாழ்த்துக்கள். உமா பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி. குயின் ஆஃப் தி ஹில்ஸ்.
2: குயின் ஆஃப்
0: ஹில்ஸ், மலைகளின் அரசி.
2: ஹில்ஸ்.
0: ஆமா, ஹில்ஸ்.
2: ஷிம்லாவா?
0: ஹில்ஸ், மலைகள். மலைகளின் அரசி அப்படின்னு ஒரு இடத்தை சொல்லுவோம், அந்த இடத்தோட பேர் என்னன்னு நீங்க சொல்லணும்.
2: நார்த் சைடா?
0: ஆமா, கரெக்ட்.
2: நார்த் சைடு வந்து பஞ்சாபா?
0: எது? நீங்க ரேடியோவை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடணும், ரேடியோ பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா சரியா கேட்காது.
2: டார்ஜிலிங்
0: அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரிங்களா?
2: ஓகே,
0: நன்றி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் என்கிட்ட க்வெஸ்டின்ஸ் இருக்கு. நேர்கள் வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு பதில் சொல்லலாம், சில பேர் வந்து கட் பண்ணுறீங்க, சில பேர் வந்த நேர்களே வரீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய நேர்கள் வரணும், நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். மீண்டும் 11:02 சந்திக்கலாம் என்று மினியவை நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக இன்று இத்தாலி செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலாவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இந்தியாவில் எபோலா வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார் நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 1,18,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று காலை நேரிட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே இன்று அதிகாலை வேளாண் தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதியில் விரட்டினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர். 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் திரு

விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழ் கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றதே நான் உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:03. இப்ப நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: நிகழ்ச்சியோட முதல்ல பச்சை விளக்கு அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போறோம். பி சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் அவங்க எல்லாம் நடித்த படம் தான் பச்சை விளக்கு இல்லையா. இதுவும் ஒரு அழகான அண்ணன் தங்கை பாசம் கொண்ட ஒரு திரைப்படம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்து சர்வர் சுந்தரம் அப்படின்ற திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நாகேஷ் அவங்க ட்ராமாவில் எடுத்த ஒரு நாடகம் தான் இது சர்வசுந்தரம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா தான் வந்து அது சினிமாவாக வந்தது அப்படிங்கிறது நம்மளை பல பேருக்குமே தெரியும். சினிமாவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாகேஷ் அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் நம்மளால வர்ணிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்துல கூட இந்த டபரா செட்டை வந்து அப்படியே லைனா அடுக்கி வச்சுட்டு அப்படியே அவர் வருவார் பாருங்க, அப்படியே தியேட்டருக்கு கைத்தட்டல் வந்து பறக்கும். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த சர்வ சுந்தரம் அப்படின்னும் போதே அந்த டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, அப்படியே அந்த டபரா செட்டை வச்சுட்டு அவர் நடந்து வர அந்த சீன் தான். உங்களில் எத்தனை பேருக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். இது வந்து எங்க பாப்பா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் அண்ட் எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை MS விஸ்வநாதன்.

ஓஹோ அழகியே, ஆஹாஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹாஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

எங்க பாப்பா இந்த திரைப்படத்துல இருந்து தான் நம்ம ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா. ஸோ இதுல வந்து ரவிச்சந்தர், பாரதி இவங்க எல்லாம் வந்து ஹீரோ ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அந்த பேரே நம்மளுக்கு சொல்லுது, எங்க பாப்பா அதுல கண்டிப்பா அப்பா குழந்தை நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுல யார் வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபி ஷகீலா அவங்க தான் அதில் வந்து அந்த பெண் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கதைப்படி அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட சின்ன வயசுலேயே வந்து அவங்களோட பெற்றோர்கள் இறந்து போயிட்டுறதுனால அவங்க வந்து அவங்களோட அத்தையோட ஆதரவில் தான் அந்த குழந்தை வளரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து ஏற்படுறதுனால எல்லாருமே என்ன நினச்சிடுவாங்க, குழந்தையால் தான் இந்த நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறாக நினச்சி பாவம் அந்த குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஃபைனலில் வந்து ஒரு

0: ரயில் விபத்தையே வந்து தடுத்து அவளுடைய அந்த தைரியத்தை நிரூபித்து அவளால் நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு சுபம் அப்படின்னு முடிக்கிற மாதிரி, குடும்பமெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு கதைக்களம் இந்த படத்தில் இருக்கும். சரி, இந்த படத்துலேருந்து தான் நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகள் என்னன்னு பார்த்துலாம். வீரராகவன், என்றும் இனியவை, இவை எதிலும் இனிக்கும் சுவை, தொகுப்பில் அளிக்கும் நிறை, தெளிவான பாடல் விரிவுரை, சர்வசுந்தரம் பாடல் அருமை, சந்தோஷம் தந்த பண்பலை பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதரமில் இருந்து போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து அவங்களும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் திரைப்படத்தின் தகவல்களோடு பாடல்களும் செவிக்கு இனிமையின் கொடுத்துருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவங்களும் வந்து அஜய் ரேகானந்த் அவங்களுக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் அவங்களும் வந்து என்றும் இனியவையில் ஆரம்பத்தில் பச்சை விளக்கு பட பாடல் அருமை, அடுத்து போக போக தெரியும் பாடல் இனிமை, சர்வசுந்தரம் டேபிள் பில் போடும் நாகேஷ் அவர்களுடைய முக்கிய பாகம் தனி நடிப்பு, அது சொல்லும் போதே எல்லாருக்குமே அந்த சீன் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்லை. அண்ட் மீரா வெங்கட்ராமன், இதுதான் ஆக்சுவலி இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டின்னே நினைக்கிறேன். அந்த பாடல்கள்லாம் வந்து வளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சின்ன வயசில் அதை பார்த்தோமே அப்படின்ற மாதிரி அந்த நினைவுகள்லாம் வந்துடும் இல்லையா. ஓகே, மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து சர்வ சுந்தரம் மறக்க முடியாத திரைப்படம், நான் 5 தடவை பார்த்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் பிஎஸ் மணி பாலு அவங்களும் ராஜாபேட்டை காஞ்சிபுரம்ல இருந்து, சங்கர் அவங்களும் வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு நேரு நகர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், என்றும் இனியவையில் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும், ஆம் பூவின் வாசம் போல பாடல்களின் நேசமும் புரியும், வழங்கிய தங்களுக்கு பாராட்டுக்கள்னு கொடுத்துருக்காங்க. தேனி சிலமலை விசி பிச்சைமணி அவங்களும் வந்து அன்பின் அறிவிப்பாளர் அவங்களுக்கு முற்பகல் வணக்கம், என்றும் இனியவையில் போக போக தெரியும் பாடல் இனிமை, அடுத்து தந்த காவிய பாடல்கள் கேட்க வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, தேனி சிலமலை விசி பிச்சை மணி புஷ்பம் குடும்பத்தினர் அப்படின்னு, முரளிதரன் விழுப்புரம்ல இருந்து அவங்களும் வந்து அழகாக ஒரு போஸ்டர் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகர் அவங்க வந்து பச்சை விளக்கு, அவள் மெல்ல சிரித்தாள், சர்வசுந்தரம் இந்த பாடல்கள்லாம் வந்து என் மேனியை மெல்ல வருடி சென்ற பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம் அவங்களும் வந்து பாடல் வந்து நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், மேலப்பேடு தயாளன், சூளை மனோகர், தென் சரவணன் ராமலிங்கம் அவங்களும் வந்து எங்கள் கண்டாஞ்சிமங்கலம் கிராமத்துலேருந்து, சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் நாங்கள்லாம் வந்து இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தருமபுரி முருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாடல் கேட்டுடலாம். அதற்கு முன்னாடி

0: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்றும் இனியவை நிகழ்ச்சியில தொடர்ந்து வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை கே வி மகாதேவன்.

நிகழ்ச்சியில அடுத்த பாடல் படகோட்டி. இந்த திரைப்படத்துல இருந்து தான் கேட்க போறோம். டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

படகோட்டி. இந்த பாடல்லாம் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்டில் எவர் க்ரீனாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. எம்ஜிஆர்களுடைய வந்து நிறைய பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருக்காங்க. பட் அந்த சமயத்தில் ஏதோ சில கருத்து வேறுபாடுகள்னால வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த டைமில் வந்து கவிஞர் வாலி அவங்க தான் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுத சொல்லியிருந்தாங்க. பாடல்கள் ஒன்று அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் வந்து படகோட்டியில் வர அந்த பாடல் அந்த தரைமேல் பிறக்க வைத்தான்ப்பா, அது வந்து அவ்வளோ ஒரு அருமையான பாடல். வந்து அந்த மீனவ மக்களோட அந்த போராட்டமான வாழ்க்கை அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்கிற பாடல். அதே மாதிரி இந்த தொட்டால் பூ மலரும் இப்போ நம்ம கேட்ட பாடல், அந்த ஒரு டக் டக்கு நடுவில் அந்த சவுண்டு, அந்த கிளாப் பண்ணுற அந்த சவுண்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வந்து கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த படம் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி. இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த படம் வந்து ஒரே சமயத்தில் இந்த படங்கள்லாம் வந்து தான், இந்த படகோட்டி, நவராத்திரி, இந்த திரைப்படங்கள்லாம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வந்து இந்த நவராத்திரியிலேருந்து ஒரு பாடல் பி. சுசீலா பாடியிருக்காங்க, கண்ணதாசன் அவங்க இயற்றிய பாடல், இசை கே. வி. மகாதேவன்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில தொடர்ந்து தெய்வத்தாய் இந்த திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: ஆர் எம் வீரப்பன் அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் தெய்வத்தாய் அப்படிங்கிறதும். ஸோ இப்போ நம்ம கேட்ட அந்த பாடல், இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பி மாதவன் அப்படிங்கிறவங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நம்மளுடைய ஃபேமஸ் டைரக்டர் கே பாலச்சந்தர் அவங்க வந்து ஃபஸ்ட்டாக வந்து திரைக்கதை மற்றும் வசனகர்த்தாவாக வந்து தமிழ் துறை உலகத்தில் வந்து அறிமுகமானார். அவருடைய வசனங்கள்லாம் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து அந்த டைப்பில் பேசப்பட்டது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம்.
1: மேன்மை நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
4: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் அம்மா எங்கே. இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை வேதா.

என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் இல்லையா. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்து வெண்ணிற ஆடை. இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இத்தையர்களது அவங்க இசையமைச்சிருக்காங்க.

0: நேரம் 11:48 50 ஆயிட்டிருக்கு. என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நேயர்களும் அதற்கான பதிவுகளை நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். பர்வத வர்தினி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பூவலப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம் அவங்களும் வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ்கர் சரவணன் காஞ்சிபுரம் மாவட்டம் புஞ்சை கிராமம்ல இருந்து நிகழ்ச்சி அருமை மேடம் கொடுத்திருக்காங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சி பாடல்கள் ஒவ்வொன்றும் என்ன சொல்வது சகோதரி, வாட்டும் வெயிலுக்கு எங்கள் வீட்டில் ஏசி இல்லாத குறையை தீர்த்தது, அந்த அளவுக்கு குளுமை வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து தொட்டால் பூ மலரும் பாடலை குடும்பத்தோடு கேட்டு மகிழ்கிறோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஹைதா மஹி அவங்களும் வந்து வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பொன்னமராவதி புதுப்பட்டியில இருந்து பர்வதவர்தினி அவங்க வந்து இனிய முற்பகல் வணக்கம் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமை, அதாவது தொட்டால் பூ மலரும் அப்புறம் சொல்லவா கதை சொல்லவா இந்த பாடல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரமும் பாடல்கள் பியூட்டிஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொட்டால் பூ மலரும் பாடலுக்கு காஞ்சிபுரம்ல இருந்து இளங்கோ என்றும் இனியவை பாடல்கள் சூப்பர் அருமை இனிமை அப்படின்னு சூளை ரீஜா மனோகர் பழைய பாடல்கள் என்றாலே அதில் ஒரு மயக்கம் இருக்கத்தான் செய்யும், இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இதமான பாடல்கள் மெதுவா மெதுவா தொடலாமா மனம் குளிர செய்தது, அடுத்து தொட்டால் பூ மலரும் இரு பாடல்களும் மனதை ரெக்கை கட்டி பறக்க செய்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்வகுமார் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் விச்சூர் ராஜி ராஜ்குமார் அவங்க அப்புறம் வீரராகவன் அன்புராணி அழகான ஆழமான இனிய விளக்கம் சர்வசுந்தரம் பாடல் நாகேஷ் போல சமையல் பாத்திரம் அடுக்கி எடுத்து வரும்போது நாகேஷ் மாதிரி வராதே என சொல்லும் நேரம் பொட்டென்று விழும் என் கையில் இருந்த பாத்திரம் நாகேஷ் மாதிரி நம்மால் முடியாது நன்றி அவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செந்தில்குமார் சுண்ணாம்புக்குளம்லேருந்து அவங்களும் வந்து என்றும் இனிமையில் ஆரம்பம் முதலே அழகான பழமையின் இனிமையான பாடல்கள் தொடர்வது சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி எம் பாலாஜி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரஸ்வதி அவங்களும் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அப்புறம் வீரராகவன் அந்தோணி ராஜ் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாலுகிருஷ்ணன் எல்லாருமே
1: காற்றலையில் வரும் பாட்டலைகள் நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள் இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் தேன்மழை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. டி கே ராமமூர்த்தி இசையில்

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக செல்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். தாராபுரம் சுந்தர்ராஜன், ஜமுனா ராணி பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 12:20.

0: நேயர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.
0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி, அடடா இந்த மாதிரியான பாடல்களை தான் கேட்க போறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எனக்குள்ளேயும் இருக்கு. கடந்த வாரம் ஹார்மோனியம் கேட்டோம் இல்லையா, அது 80கள் காலகட்டங்கள்ல வந்த பாடல்களை கேட்டு ரசிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 90கள் அதை தாண்டி வந்த காலகட்டங்கள்ல வந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். ஹார்மோனியம் ஓசையுடன் கூடிய பாடல்களா கேட்டு ரசிக்க போறோம். இசை கருவிகள் அப்படின்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது, அதுவும் ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டே பாடுறது அப்படின்னா ரொம்பவே பிடித்தமான ஒன்றா இருக்கு இல்லையா. ஹார்மோனியத்தில் பார்த்தீங்கன்னா பல உறுப்புகள் இருக்கும். அதோட மீது காற்று உரசி செல்லும் போது ஒலி எழுப்பக்கூடிய உலோக நாக்குகள், காற்றை செலுத்தக்கூடிய அமைப்பு, சுதிக்கட்டைகள், விசை பலகை இப்படின்னு பல ஹார்மோனியத்தில் இருக்கக்கூடியது. ஹார்மோனியத்தில் அந்த துருத்தியை இயக்கும் போது காற்று நேரடியாக உலோக நாக்குகள் மீது செலுத்தப்படாதான், வெளி துருத்தி உள்ளே இருக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய துருத்திக்கு காற்றை செலுத்த அங்கிருந்து காற்று உலோக நாக்குகள் மீது ஒரே சீராக செலுத்தப்படுறதுனால தொடர்ச்சியான ஒலி உண்டாகிறது. ரைட், ஓகே. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும்

சுஜாதா பாடிய பாடலுது ஆனந்த பூங்காற்றே படுத்திருக்காங்க. வரக்கூடிய பாடல் தேவாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் இந்த பாடலை கேட்க போறோம். இந்த பாடல் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனியம் ஏறத்தாழ எல்லா பாடல்களுமே பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பாடல்ல ஸ்பெசிபிக்கா அப்படி ஆரம்பிக்கும் போதே பயன்படுத்தப்பட்டிருக்கும். கேட்டுடலாமா?

என்ன மாதிரி அருமையான வரிகள் பாருங்க. பூமி என்னும் கிண்ணம் இசையால் நிரம்பி வழிகிறது. இசையை சுத்தி தாங்க நாம, இசைதான் நமக்கு எல்லாமே. அந்த இசை இன்பத்தோட எப்பவும் இணைந்தே இருக்க வேண்டும். 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்த சில வகை ஹார்மோனியங்கள்ல வெளித்துருத்தியிலிருந்து அந்த நேரடியாகவே நாக்குகள் மீது காற்றை செலுத்துவதற்கான வசதிகளும் இருந்திருக்கு. இதனாலதான் அனுபவம் மிக்க கலைஞர்கள் காற்றோட ஓட்டத்தை தாமே கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விதத்துல இசைய உருவாக்கக்கூடியதா இருந்தது. ஹார்மோனியத்தோடு கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் வீரா படத்திலிருந்து நாம கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில். இந்த பாடல்ல எங்க கேட்போம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க அந்த ப்ரீலோட விட்டுடுங்க, அதுல தாளக்கருவிகள் போய்கிட்டே இருக்கும். இன்டர்லோடுல அந்த இடை இசை கேட்கும் போது மாங்கோயில் கூவுது அப்படின்லாம் வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், அந்த இன்டர்லோட் பிஜிஎம்ல எல்லாம் ஹார்மோனியம் இருக்கும்.

பாடல்ல வந்தா மாதிரி காற்றிலே பரவும் ஒளிகள், அதை நம்ம காற்றலையில இந்த காற்று கருவியோட கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 90கள் அதை தாண்டி வந்த காலகட்டங்கள்ல பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பூலுவம்பாளையம் ஆனந்த முருகன், சூளை ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து பதாகை சூப்பர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து தீட்டாளம் டி சி ராஜேஷ், ரெட்ரோ நேரத்தில் இடைக்கால இசையில நேர்த்தி தேனமுத பாடல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதையும் சொல்லிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலே சோலை குயில் பாடும் அருமையான பாடல் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவர் சொல்லிருக்காரு, ஹார்மோனியம் இசையோட தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோனியத்தை இசையோட தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹார்மோனிய இசையை கேட்டாலே அந்த பிரளயம் தான் போங்க அப்படின்னு பதிவு. மீரா வெங்கட்ராமன் அவங்க சொல்லிருக்காங்க, என்னுடைய அப்பா வந்து ஹார்மோனியத்தை வாசித்துக் கொண்டே பாடல் பாடுவார், எங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. என் நினைவுகள் பின்னே பின்னே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த நினைவுகள்லாம் முன்னுக்கு கொண்டு வர்றதுதான் மேடம் நம்ம விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து ரெட்ரோ நேரத்துல ஹார்மோனிய பாடல்களுடைய தொடர்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணிருக்காங்க. முடிஞ்சா பார்ட் 3 கூட ட்ரை பண்ணலாம் சார், எப்படி இருக்குன்னு பாப்போம் நம்ம. வீர ராகவன் அவர் சொல்லிருக்காரு, கோடை பகல்ல குளிர்பானம் வாடை தென்றல் மனம் வீசும் ரெட்ரோ நேரம் நேயர்களுடைய பாசம், ராதாமாம் தொகுப்போடு பேசும் ஹார்மோனி கருவியின் திறமை, அலங்காரம் தரக்கூடிய பாடல்கள் பெருமை, பண்பலை எம்மை குளிர்நிலை இடத்திற்கு அழைத்து சென்றது வலமை அப்படின்னு மை அப்படிங்கிற மாதிரி அழகா முடிச்சிருக்காரு பேஸ்புக் வீரராகவன். 90கள்ல வெளிவந்த திரைப்பட பாடல்கள் சோலை குயில் பாடும், ஹார்மோனியம் இசை பாடல் என்ன மெய்மறக்க செய்ததுன்னு சூளை ரீஜா மனோகரன். அதே மாதிரி நிகழ்ச்சியோடு இணையர்தா கே எம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார் சொல்லிருக்காரு,

ஹார்மோனியம் அது சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்பதே ஒரு தனி அலாதிதான் அப்படின்னும் கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவா இருக்கு. ஹார்மோனியம் காற்று மற்றும் உலக நாக்குகளின் அந்த உலோக நாக்குகளோட உதவியால இயங்கக்கூடிய ஒரு விசை பலகை இசை கருவியாகும். இது இந்திய இசை, பக்தி பாடல்கள் மற்றும் கர்நாடக இந்துஸ்தானி குரல் இசைக்கு மிகச்சிறந்த பக்கவாத்தியமாகவும் தனி இசை கருவியாகவும் பயன்படுகிறதுன்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான்லேருந்து இனிமையான இடைக்கால பாடல்களால எங்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் விவத்பாரதிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட இதயங்களை வருடும் இனிமையான பாடல்களை வழங்கும் உங்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்னு பதிவு பண்ணியிருக்காரு. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில ஹார்மோனியம் பற்றிய தகவல்கள் அருமையாக வழங்கிய உங்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பட்டி கண்ணன். சிவதாஸ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹார்மோனியம் சாங்ஸ் பியூட்டிஃபுல், கங்கராட்ஸ் மேடம் அப்படின்னு தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் அவருடைய பதிவு. அவங்களை தொடர்ந்து கேம் செந்தில்குமரன் எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து ரெட்ரோ நேரத்தில் சோலை குயிலை ஹரிகரன் குரல்ல பாட வைத்து கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடைக்கு தென்றலாய் ஹார்மோனிய இசையுடன் தொடரக்கூடிய பாடல்கள் சூப்பர். ஹார்மோனிய இசை கருவியின் தகவல்களும் சுவாரஸ்யமா இருக்கு. நிகழ்ச்சியை இனிமையாக தொகுக்கூடிய உங்களுக்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க.

இன்னும் ஒரு சில நேயர்களுடைய பதிவையும் அப்படி பார்த்துடலாம். வீரவநல்லூர்ல இருந்து கருணாநிதி அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. சென்னியப்பன் கவுந்தம்பாடியிலிருந்து சென்னியப்பன் பாடல்கள்லாம் இனிமை அருமைன்னு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், ஹார்மோனியம் பாட்டு அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வருது என் மனவானில் சிறகை விரிக்கும் அந்த பாடல் தான் மேடம், அந்த பாடலும் நம்மளுடைய இருக்கு போட்டுடலாம் சார். மேற்கு மாம்பலத்திலிருந்து ராமகிருஷ்ணன் அவருடைய பதிவு. முரளிதரர் விழுப்புரத்திலிருந்து ரொம்ப யோசிச்சு நம்ம போடலாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. இருப்பினும் நீங்க போட்டதுக்கு நன்றிகள் சார். அவரை தொடர்ந்து சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ நேரத்தில் இடைக்கால பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கும்படியா இருக்கணும் பதிவு பண்ணிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ரைட், ஓகே. இப்படி நம்ம ஹார்மோனியம் இசைக்கருவியில அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம் அப்படிங்கிற ஏக்கம் நமக்குள்ளயும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? என்ன பாடலா இருக்கும்? நீங்க அதுக்கு முன்னாடி ரவி கூட வாழ்த்துக்களை நமக்கு அம்பத்தூர்ல இருந்து பதிவு பண்ணிருக்காரு. இங்க வந்து நிறைய நேயர்கள் சொன்ன மாதிரி ஹார்மோனியம் அப்படிங்கிறது எல்லா இசைக்கும் ஏற்றதா ஒரு இருக்கும். பக்தி பாடல்கள் பாடும்போது கிருபானந்த வாரியார் அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது கூட அந்த இடையில அடிக்கடி பாட முயற்சிப்பாரு. அவருடைய அந்த குரலோடு நம்ம இணையறதுக்காக அந்த பாடலை நம் மனதிற்கு கொண்டு செல்வது அவர் கையில எப்போதும் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனியம் தான். அந்த ஹார்மோனிய பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப வரக்கூடிய பாடல் என்றென்றும் காதல் படத்திற்காக. இது ஒரு கல்யாண வீட்டில் ஆடக்கூடிய ஒரு பாடல் மாதிரி இருக்கும். ஒரு அந்த நிகழ்ச்சியில சந்தோஷமா ஆரம்பத்தில இருந்தே ஆடி பாடுவாங்க பாருங்களேன், ஹார்மோனியத்தோட தான் ஆரம்பிக்கும். எஸ் என் சுரேந்தர் மற்றும் சுஜாதா பாடிய பாடல், மனோஜ் பட்னாகரோட இசையில பொன்னியின் செல்வன் இயற்றிய பாடல்.

பகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில ஹார்மோனியத்தோடு கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னமே சொன்ன மாதிரியே ஹார்மோனியம் அப்படிங்கிறது ஒரு காற்று கருவி. அந்த காற்று கருவி எல்லா இடங்களையும் சுற்றி தெரியக்கூடியதா இருக்கும். மேடையில பாடக்கூடிய மேடை பாடகர்கள் ஆகட்டும், வீதிகளில் பாடுறவங்க ஆகட்டும், சினிமாவில் வாய்ப்பு கேட்டு அலையக்கூடியவங்களாகட்டும், அந்த இசைக்கருவிகளை அந்த ஹார்மோனியத்தை கையிலேயே வச்சிருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த 7 நாட்கள் படம் நம்ம பார்த்துருப்போம். அது எப்போதுமே ஒரு காட்சியா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கேட்க போற என்ன பாடல்னு பாத்தீங்கன்னா காவிய தலைவன். ஒரு ஹரிகதா காலக்ஷேபம் கேட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். காவிய தலைவன் படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் டாக்டர் நாராயணன் பாடிய பாடல் இது. ஏ ஆர் ரகுமான் இசையில் நாம் முத்துக்குமார் கற்பனையின்.

நேரம் 12:30. முகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில ஆதாரமாக விளங்கக்கூடிய ஹார்மோனியத்தோடு கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் சந்திரமுகி படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது கே கே கார்த்திக் மற்றும் சுஜாதா பாடிய பாடல். வித்யாசாகர் இசையில், கபிலன் கற்பனையில்.

நாம் கேட்ட அந்த பாடல் சந்திரமுகி படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வைஷாலி பாடிய பாடல். வித்யாசாகரோட இசையில பா விஜய் கற்பனையில். நேயர்களாகிய நீங்க கூட கொஞ்சம் பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க, அப்படி கொஞ்சம் நம்ம ஷார்ட்டா பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் அப்படிங்கறது நிறைய பாடல்கள் கேட்கலாம் அப்படிங்கறதுனால. தீநகர்ல இருந்து ரங்கராஜன் நல்லா இருக்கு பாடல்கள்லாம்னு பதிவு பண்ணிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களுமே கூட இந்த ஹார்மோனியம் கூடிய பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஹார்மோனியம் காலப்போக்குல பல்வேறு வடிவங்கள்ல உருவெடுத்தாலும் கூட எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன், இசைஞானி இளையராஜா போன்ற ஜாம்பவான்கள் மெட்டு போடுவதற்கு இந்த ஹார்மோனியத்தை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறது இன்றளவும் ஒரு பேசும் பொருள்.

கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சூரியமூர்த்தி கோவூர்ல இருந்து இசை கலந்த தொகுப்பு சூப்பரா இருக்கு, தகவல்களும் நல்லா இருக்கு, காசி பட பாடல் உங்க தேர்வுல இருந்தா அதையும் போட்டுடுங்க அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்றேன், ரசிக்கும்படியா இருக்கு நிகழ்ச்சின்னு பதிவு பண்ணிருக்காரு. வீரராகவன் அவர் நவரச இசை தரும் இசைப்பலகை, மெல்லிசை தரும் அதன் வகை, மனதை மயக்கும் ஹார்மோனியம், மகிழ வைக்கும் ராகங்களின் அதிசயம், மனதார ரசிக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் முரளிதரர் விழுப்புரத்திலிருந்து எப்பவும் போல ஒரு சிடி மாதிரி போட்டு நம்மளுடைய பேர்ல போட்டு விவத் பாரதிக்கு ஒரு கிரெடிட் மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்திருக்காரு. பாடாத பாட்டெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அது தொடங்கி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காசேதான் கடவுளடா, கவிக்குயில் இதெல்லாம் பாடல்கள் இருக்கு, நிகழ்ச்சியில மேற்கொண்ட இந்த பாடல்களையும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. வேதாரண்யத்திலிருந்து தமிழரசன், இசை கேட்டால் மனதுக்கு இதமாக இருப்பது மட்டுமே அல்லாமல் மூளையும் புத்துணர்வு அடைக்கிறது அப்படிங்கறது உண்மைதாங்க, ரெட்ரோ நேரம் நல்லா இருக்குன்னு தமிழரசன் தங்கவேலு அவருடைய பதிவா இருக்கு. எழுக்கிணறு தேவா, அனைத்து பாடல்களும் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலருக்கு மட்டுமே உரிய வானொலி, 10-15 பேருக்கு அந்த மாதிரி மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி, அப்படியெல்லாம் இல்ல சார், எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ராமகிருஷ்ணன் அவருமே யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற கூடுதல் தகவல்களையும் நாங்க தெரிந்து கொண்டோம் அப்படின்னு கொழுமங்கொண்டான்லேருந்து பதிவு பண்ணிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்னும் சில நொடிகளில் 12:40 செய்திகள், செய்திகளை தொடர்ந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தொடரும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது ஐந்து நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை

ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாய் காசாகவும் டீசல் விலை 91.58 ரூபாய் காசாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாய் காசாகவும் டீசல் விலை 96.11 ரூபாய் காசாகவும் உள்ளது.

0: ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்து

0: செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பபினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தி போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச்சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.

0: தமிழசம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட ஏறத்தாழ நிறைவு பகுதிக்கே வரப்போறோம் சொன்னோம். ஹார்மோனியம் அந்த இசைக்கருவியோட சிறப்பு அப்படி இருக்குங்க. நம்ம அதனாலதான் இவ்வளவு பாடல்களை கேட்க முடிஞ்சது. காற்றை வாங்கி இசையை தரும் கட்டைகளை கொண்ட பெட்டி இது. விரல்கள் தொடும் போதே உயிர் பெற்று சுரங்களின் தேனை சொரியும் பெட்டி இது. பாடகரின் குரலுக்கு ஸ்ருதி சேர்க்கும் பாசமிகு தோழன் இந்த ஹார்மோனியம். மௌனமாயிருக்கக்கூடிய அறையினில் கூட மங்கள ராகங்களை ஒலிக்க செய்யும். கைகளும் காற்றும் இணையும் போது காவல் கீதம் பிறக்குமே, அது காதல் கீதமாய் மாறும். இன்னிசையின் ஊற்றாய் என்றும் இனிய இசைக்கருவியாய் வாழட்டுமே இந்த ஹார்மோனியம். ஹார்மோனியம் அப்படிங்கிறது எந்த இடத்துல தாங்க இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம காதுகள்ல இப்படி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. காசி படத்திற்காக எல்லாரும் எதிர்பார்த்த இந்த பாடல் உங்களுக்காக. ஹரிகரன் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், மு மேத்தாவின் கற்பனையில்.

என்ன நேரங்களே, இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில எல்லா பாடல்களையும் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அப்படியே ஹார்மோனியம் இசைக்கருவியை வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் ஆசையா இருக்கும்.

0: நம்ம பாடல்கள் மூலமாவே அப்படியே வாசிச்சு பார்த்துட்டோம்.
1: ரெட்ரோ நேரம்

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208531 மற்றொரு எண் 2838981. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நிகழ்ச்சியில பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம், எம் கந்துக்குட்டி, விவிஎஸ் கண்ணன்.
0: கண்ணன் சார், என்ன பாடல்?
1: படம் தாய் இல்லாமல் நான் இல்லை.
0: ஆஹா, காதலி கேட்டுலாமா? நன்றி. கள்ளிப்பட்டி விவிஎஸ் கண்ணன் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது, தாயில்லாமல் நான் இல்லை. இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கமலஹாசன் பாடியது, சங்கர் கணேஷ் இசையில்.
2: சின்ன இதழ்கள், சிம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன், என்னுயிரே எழுந்தன்னை பார் பார் பார். கண்ணே நான் பாட கற்சிலையும் எழு

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில வருது, அதுதான் விவத் பாரதியோட பாடல். உங்கள் சாய்ஸ் வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேக்குறாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: இஸ்மாயில் பேசுறேன்.
0: இஸ்மாயில் சார், என்ன பாடல்?
1: எனக்கு வந்து படம் வந்து நீர் நெருப்பம். அதுல வந்து பாட்டு வந்து டிஎம்எஸ் சுஜிலாமா பாடியிருப்பாங்க, கன்னியூர்த்தி. அந்த பாட்டு
0: கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: வாய்ப்பு நன்றி
0: நன்றி. ராயப்பேட்டை இஸ்மாயில் விரும்பி கேட்ட பாடல் இது. நீரும் நெருப்பும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில்.

0: இனி நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்துல தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம், சென்னை ஏழுக்கிணர் தேவா பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க. ஐயா,
1: எனக்கு வந்து இன்னைக்கு கலங்கரை விளக்கம் படம், அதுல வந்து சங்கே முழுங்கன்ற பாடல்.
0: அந்த பாடல்
1: விரும்ப காரணம் என்னன்னா, அந்த சரோஜா தேவியினுடைய நடிப்பு தமிழ் பொங்க பேசுறவங்க நல்லா இருப்பாங்க.
0: சரி,
1: அருமையா.
0: சரிங்க ஐயா.
1: நன்றிமா.
0: கேட்டுலாமா? நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ஏழுக்கிணறு தேவா அவருடைய விருப்பத்துல கலங்கரை விளக்கம் படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இது பாரதிதாசன் இயற்றிய பாடல்.

0: நேரத்தாழ பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1:15 கடந்துகிட்டு இருக்கோம். வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேக்குறாங்க? வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மீரா.
0: மீராம்மா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல்?
1: சுபதினம்ங்கிற படத்துல பாலவண்டி கிருஷ்ணாவும் சுசீலாவும் பாடின புத்தம்புது மேனி அப்படிங்கிற பாடல் தான் எனக்கு வேணும் மேடம்.
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இல்ல கிடைச்சதுல.
1: ஏன்னா
0: உங்களுடைய குரல் என்ன தெரியுது. கேக்கலாம் மீராம்மா? திருவான்மியூர் மீரா விரும்பி கேட்ட பாடல் இது. எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் பி சுசீலா பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில். இது சுபதினம் படத்திற்காக.

0: வேட்ட பாடல்களை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறது. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வரக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்கிறாரு? வணக்கம்.
1: வணக்கம் ராதா மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பொன்ராஜ்
0: சார். என்ன பாடல்?
1: போன செவ்வாய்க்கிழமை வந்து அந்த செவ்வாய்க்கிழமை வந்திருக்கேன்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க என்ன பாடல்?
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் படத்துல இருந்து காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மோடி அந்த பாட்டு.
0: அந்த பாடல் கேட்டுலாமா? அந்த பாடல் காற்றுக்கென்ன வேலி, அந்த பாடல் காற்றலையில கலந்து வரும்.
1: நன்றி
0: நன்றி பொன்ராஜ் சார். போரூர் பொன்ராஜ் அவருடைய விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் இது. எஸ் ஜானகி பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது அவர்கள் படத்திலிருந்து.

0: காற்றோடு கலந்து கவி பாடி கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்விப்பட்டம் சென்னியப்பனுங்க.
0: சென்னியப்பன் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: கேப்டன் மங்கள் படத்துலங்க, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அந்த பாட்டு.
0: அப்படிதானா?
1: ஆமா.
0: ரைட், ஓகே, கேட்டுடலாம். நன்றி. இது கேப்டன் மகள் படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். ஹம்சலேகாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார் கவுந்தம்பாடி சென்னியப்பன்.

0: www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: அரியலூர்ல இருந்து வீரதுரை, சொல்லுங்க வீரதுரை சார், என்ன பாடல்?
2: படம் இதே கனி.
1: ஆஹா.
2: பாடல் வந்து தொட்டுவிடமெல்லாம் திட்டி வாங்க இருக்கும் இந்த பாடல் மேடம்.
1: கேட்டுடலாமா?
2: கேட்கலாம் மேடம். ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. அரியலூர் இருந்து வீரதுரை விரும்பி கேட்ட பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நா காமராசன் இயற்றிய பாடல், டி எம் சவுந்தரராஜன், சாய்பாபா மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் இதயக்கனி படத்திலிருந்து.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கம்மல் காமராஜபுரம், புஷ்பா.
0: புஷ்பா மேடம், சொல்லுங்க என்ன பாடல்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மேடம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறோம்?
1: எனக்கு வந்து தூண்டில் மீன் படத்துல இருந்து என்னோடு என்னென்ன ரகசியம், உன்னோடு சொல்ல வேண்டும் ரகசியம்.
0: ரைட், ஓகே மேடம். ரகசியம் அப்படிங்கிற பாடல இப்ப சத்தமா கேட்க போறோம். நன்றி.
1: நன்றி நன்றி.
0: பம்மல் காமராஜபுரத்திலிருந்து புஷ்பா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ஸ்வர்ணா பாடியது, வி குமாரின் இசையில், வாலியின் கற்பனையில். இது தூண்டில் மீன் படத்திற்காக.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேக்குறாரு? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உமாசங்கர்.
0: உமாசங்கர் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சவால் மேடம்.
0: இப்படி படம் பேர சொல்லும் போது எனக்கு வந்து சவால் மேடம் அப்படிங்கிறீங்களே. ரைட், ஓகே.
1: பாடல் வந்து காதலுக்கு நியாயம் இல்லை, நாடினே நம்பினேன் மேடம்.
0: ரைட், ஓகே. நீங்க நாடி வந்த பாடல் இதோ நாங்க நம்பி கொடுத்துறோம். நன்றி.
1: ஓகே மேடம்,
0: நன்றி, நன்றி. இது ஃபரிதாபாத்ல இருந்து ஹரியானா உமாசங்கர் அவர் விரும்பி கேட்டிருக்கிற கூடிய பாடல், வாணிஜெயராம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: பல்வேறு நேயர்களின் ரசனைக்கு விருந்தாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ராதா மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மந்தவெளியிலிருந்து விநாயகம் பேசுறேன்.
0: மந்தவெளியிலிருந்து விநாயகம் சார், என்ன சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அழகி படம்.
0: ஆஹா,
1: பாடல் வந்து குருவி கொடைஞ்ச கொய்யா பழம்
0: கொண்டாந்து நான் தரவா.
1: ஆமா மேடம், சாப்பிட்டேன் சாப்பாடு, கொய்யா பழம் கொடுத்தீங்களா சாப்பிடுவேன்.
0: அந்த பாடல் இப்ப தரேன்.
1: ஓகே மேடம்,
0: நன்றி நன்றி. அழகி படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. புஷ்பவனம் குப்புசாமி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பழனி பாரதியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார் மந்தவெளி விநாயகம்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: கண்டாச்சிபுரத்துல இருந்து மாணிக்கம் பேசுறேன்.
0: மாணிக்கம் ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: பேரும் புகழும் படம், எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜியாராம் படம், அவரே என் காதல்.
0: கேக்கலாமா?
1: கேக்கலாமா.
0: நன்றி நன்றி. கண்ணாஜிபுரத்திலிருந்து மாணிக்கம் விரும்பி கேட்ட பாடல் இது. பேரும் புகழும் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜெயராம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், முருகன் பேசுறேன், கே கே நகர்ல இருந்து.
0: முருகன் சார், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: இதே கோயில் பாடுங்க. பாடல் வந்து இதயம் ஒரு கோயில் பாடுங்க.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாமா, ரொம்ப நன்றி.
0: நன்றி. கே கே நகர்ல இருந்து முருகன் விரும்பி கேட்ட பாடல் இது. இதய கோவில் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையிலும் கற்பனையிலும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15:30. அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிமையான பிற்பகல் வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில் இப்பொழுது கேட்கலாம்.
2: இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
1: இதமான தென்றலோடு இனிய கீதங்களும் ஒன்றிணைய வலம் வரையிருப்பது எங்கள் ஸ்டைல்.

இதமான தின்றல் நம்மை தொட்டு செல்ல அவ்வேளையில் இனிமையான கீதங்களும் உடன் மறந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இன்று

ஆறு பருவக்காலங்களில் இளவேனில் என்பதும் ஒன்று. அப்படி வசந்த காலத்தில் வீசும் அந்த சுகமான காற்றுக்குத்தான் தென்றல் என்று பெயர். அப்படி வீசும் தென்றலோடு இணைந்து வந்த இதமான அந்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாட கேட்டோம் நேயர்களே. அடுத்த பாடல் என்ன கேட்போம், அதற்கு முன்னதாக

பூவை தொட்டுச் சென்ற தென்றல் நம் மனதையும் தொட்டுச் செல்ல, இனிதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேர்களே. முள்ளும் மலரும் இந்த திரைப்படத்திலிருந்து வலுவந்த பாடல் அது. பாடலை பாடியிருந்தார் கே ஜே யேசுதாஸ். நேரம் 2:27:50. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்வேளையெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள், தேனலைகளாக நம் சுவிகளோரும் சுவை சேர்க்க இனிமையான கானங்களோடு பலம் வந்து கொண்டிருக்கிறது எங்கள் ஸ்டைல். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

வளிமங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும். இப்படித்தான் காற்று என்பது உருவாகிறது. அப்படிப்பட்ட பூந்தென்றலோடு இனிமையான கானமும் ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் வந்தது இப்போது நாம் கேட்ட சித்தாந்த பாடல். நேயர்களே, தியாகம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜனேஸ் ஜானகி பாடிய பாடல் அது. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். அடுத்து மலரும் பாடல்

மழை மேகம் எனும் கூந்தலை அரைப்பாய செய்தது இனிய தென்றல்தானோ என்ற கவிஞனுக்கு கற்பனை இழ. இவ்வேளையில் உலா வந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் நேயர்களே. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் என்று பெயர். இனிமையான தென்றலோடு இதமான கானங்களும் ஒன்றிணைய நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். அடுத்து மலரும் பாடல்தான் என்னவோ இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

ரோஜா மலரை தொட்டுச் சென்ற தென்றல் அவர்களின் அன்புக்கு வாழ்த்துச் சொல்லி செல்ல இனிதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்ட சித்தோம் நேர்களே. நினைவெல்லாம் நித்யா இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களோடு இவ்வேளையில் இணைந்திருப்பது உங்களின் அன்பு அறிவிப்பாளர் மோகன சுந்தரி. அடுத்து மலரும் பாடல்

மாலை தென்றது இவர்கள் மனதோடு பேசிவிட்டு செல்ல பலம் வந்தது ஒரு இனிமையான பாடல் ஒன்று. வெள்ளை ரோஜா இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:47. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைத்திருக்கிறோம் நேர்களே. எங்கள் ஸ்டைல்

இளைஞர்களே, சத்தமின்றி வந்து தொட்டு சென்ற அந்த தென்றல் இனிய கானமாய் இவ்வேளையில் புலாவரை கேட்ட சித்தோம் இல்லையானியர்களே. தென்றலே என்னை தொடு இந்த திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.

0: நேர்களே, இதமான தென்றலோடு சுகமான ராகங்களும் ஒன்றிணைய இதுவரை நாம் கேட்டு ரசித்தது எங்கள் ஸ்டைல். நேரம் 2:55. 20 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதம மந்திரியின் நலத்திட்டங்கள்.
1: நேர்களினி தர்த்தியாபா ஜஞ்சத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சுற்றுரை கேட்கலாம்.
2: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து, அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இது போன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3,000 கோடியிலிருந்து சுமார் 6,000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது.
1: நேர்களிதரை கேட்டது தர்த்தியாபா ஜந்தத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான்.

0: திட்டம் குறித்த சிற்றுரை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களே, நாம் கேட்டது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிஹரன் பாடிய பாடல். அது ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக பலம் வர கேட்டு ரசித்தோம். நேயர்களே, குயிலுக்கு கானம் சொல்லித்தர அவர்கள் வந்தார்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

சந்தோஷ வானில் சிறகடித்து பறந்து சென்ற இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் பார்த்தேன் ரசித்தேன். இந்த திரைப்படத்திற்காக யுகேந்திரன் ரேஷ்மி பாடியது. உலவரணாமிக்கே ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம். நேர்களை உலா வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

இதமான காற்றோடு கலந்து வந்தது இனிமையான கீர்த்தனத்தின் பெருமை அது. உன்னிகிருஷ்ணன் எஸ்ஏ ராஜ்குமார் நித்யஸ்ரீ பாடிய பாடலது பெண்ணின் மனதை தொட்டு. இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேரம் 3:17:20. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலா வந்து கொண்டிருப்பது வர்ணச்சாலம். அடுத்து மலரும் பாடல்

அசைந்தாடும் காற்றோடு கலந்து பேசு உரையாட இவர்களும் துணை வர உலவரை நாம் கேட்டோம். உன்னிகிருஷ்ணன் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்வை ஒன்றே போதுமே. இனநேர்களே, இனிமையான பாடல்களோடு வலம் பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம். நேர்களெல்லாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியிலேருந்து நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓம் பிரகாஷ், வரவேற்புடன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிவராம் நாகராஜன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பிரபாகரன் இவங்கள்லாம் மதிய நேரத்தில் இசை விருந்து படைக்க வரும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் வரவேற்பேன்னு சொல்லியிருக்காங்க.

இயக்குனர் தேவா பாவம் உள்ள காடிலிருந்து, அப்புறம் வெள்ளிவாக்கம் முத்துக்குமரன், மேலப்பேடு தயாளன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, அடுத்து வந்து எஸ் பழனி, அடுத்து ராமச்சந்திரன் கோபி, அடுத்து பர்வதவர்தினி, இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வரவேற்பதையும் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், அவரும் வந்து புஷ்பவல்லி, பர்வதவர்தினி, அடுத்து இவங்கள்லாம் வந்து நிறைய க்ரீட்டிங்ஸையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நிறைய அனுப்பியிருக்காங்க. ஆரணி சம்புவராயன், அர்ஜுன், மதிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, மகிழ்ச்சியான மதிய வணக்கம். புதுகை மலை பாடல் இனிமை தொகுப்பாளர் மோகனசுந்தரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க க்ரீட்டிங்ஸோட. அடுத்து பர்வதவர்தினி, அருமையான பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலே சூப்பர், புதுகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் மிக அருமை மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோடு வந்து காசதாசி, இவன் வந்து புதுகை மலை உச்சியிலே பாட் ஜில் மனதிற்கு ஜில் என்று இருந்தது மேடம், வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய பிற்பகல் வணக்கம், பிற்பகல் நிகழ்ச்சிகளை சிறப்பாக உற்சாகமாக தொடர உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் கொடுத்துருக்காங்க. அப்படி நிறைய நேயர்கள் பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அதாவது முரளிதரன் அவரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சரவணார் ராமலிங்கம், இவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து, கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலேருந்து, சரவணன் அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல் முருகன், நாங்களும் இணைந்திருக்கிறோம் நேர்களே அப்படின்னு சொல்லி வந்து அவங்களோட சேர்த்து இவங்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது மியான் அவரும் வந்து கந்தன்வள்ளி, எடப்பாடையம், சௌக்கார்பட்டையிலிருந்து வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்துருக்காங்க. அருமையான செந்தாழம் பூவில் வந்தாழும் தென்றல் முள்ளுமலரும் படத்திலிருந்து சூப்பர், தென்றல் பாடல்கள் அருமை, தியாகம் படத்தில் ஒழித்த தேன்மல்லி பூவை பாடல்கள் அழகாக வளம் வந்து கொண்டிருக்கிறது, மிக்க நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகரன் அதையே தான் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. சோமசுந்தர் பிரபுவும் வீரராகவன் இவங்களும் வந்து எங்கள் ஸ்டைலில் பகல் நிலவு பண்பலை பாடல்கள் வரவு, பழமை கீதங்கள் மனதில் செறிவு, பரவசம் பெறுகிறது நேயர்கள் மகிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கலீல் அகமத் அவங்களும் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து தேன்மல்லி பூ தென்று அந்த பாடலை பாராட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பர்வதவர்தினி, அருமையான மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் படத்தில் ஒழித்த அந்த பாடல் தென்றலில் ஆடும் பாடல் மிகவும் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய நேயர்கள் பதிவு பண்ணிகிட்டே வராங்க. தொடர்ந்து இணைந்தர்கள் நேயர்களே விபத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன, இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

கொஞ்சம் தமிழ் மொழியில் எப்படி எப்படி பேசினாலும் அழகுதான் இல்லையா நேர்களே? அதைத்தான் மிக மிகவும் அருமையாக சொல்லி சென்றது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். வேதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:31 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

புலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

இரணைகளே, கூடை வெயிலில் சில்லென்று மழை தூறலும் இனிமையான இசைச்சாரலும் வீசினால் எப்படி இருக்கும், அப்படித்தானே இருந்தது இல்லையா? அந்த பாடலை கேட்கும் பொழுது புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். புலாவரை நாம் கேட்டு சுது கொண்டிருப்பது வர்ண சாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில். நேரம் 3:38. அடுத்து மலரும் பாடல்

இளைஞர்களே, நதியில் நடனமும் இவர்களின் நடனமும் ஒன்றிணைய துள்ளலோடு மலர்ந்து வந்த அந்த பாடல் வானத்தை போல இந்த திரைப்படத்திற்காக சுக்வேந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் பாடியிருந்தார்கள். கேட்டு ரசித்தோம். நேரம் 3:42. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருந்திருக்கிறோம். நேர்களை இவ்வேளையில் பலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம். அடுத்து மலரும் பாடல்

0: மலரும் நினைவுகளாய் பொற்காலத்தின் நினைவுகள் இவர்களுக்குள் மலர்ந்து மனம் பரப்ப இனிதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்ட சித்தம் பாண்டவர் பூமி இந்த திரைப்படத்திற்காக பரத்வாஜ் பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 பிபித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிற நேயர்களே, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
2: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒண்ணு பண்ணி பார்த்தோம், நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்ப ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னு போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. சோ அது ஒரு பெரிய பிளஸ்.
1: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லட்சுமணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.

மகிழ்ச்சியாய் சுற்றித்திருந்த இளம் நெஞ்சங்கள் தங்கள் அன்பினை அழகாய் பரிமாறிக்கொள்ள வலம் வந்தது. நாம் கேட்ட சித்தந்த பாடல் வசீகரா. திரைப்படத்திலிருந்த ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி பாடியது. உலவர நாம் கேட்ட ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

உள்ளம் கொள்ளை போகுதே இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இதுவரை உலாவர நாம் கேட்டு ரசித்தது வர்ணஜாலம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். சீன தைப்பையில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அரிஹரன் அம்சகரணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது.

பாடலோடும் உங்களுக்கான கேள்வி இருக்கும், பாடலோடும் தொடர்புடைய கேள்விகளும் இருக்கும். சரிங்களா? சரி, பாடலை முழுவதுமாக கேளுங்க. இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற இணைப்பெண்ணோடு 2952085 2838981 இந்த எண்களில் வாங்க, உங்களோட அழகான பதில்களை பகிர்ந்துக்கங்க. சரி, இப்பொழுது என்ன பாடல் வலம் வர இருக்கிறது, என்ன கேள்வி பெருக்க இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான முதல் பாடல் என்ன, கேட்போமா?

0: இளைஞர்களே, ஒரு இனிமையான இசை, அதுவும் ரொம்ப அழகாக வளம் வந்தது. இந்த பாடத்தின் தொடக்க பாடலின் தொடக்க வரிகளும் இன்னொரு படத்தின் பெயரும் ஒன்றாக இணைந்திருக்கும். அது என்ன பாடல், என்ன படம், இதைத்தான் நீங்கள் சொல்லணும். இப்போ அந்த வரிகளை கேட்டிங்களே, முதல்ல அவங்க நீங்கள் யார் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அப்புறம் அந்த பாடலை கேட்போம், சரிங்களா? வணக்கம், வாங்க, யாருங்க, எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், வணக்கம், வாங்க, யாருங்க?
1: அம்பத்தூர்லேருந்து ரவி.
0: ரவி சார், அந்த இசையை கேட்டிங்களா?
1: கேட்டேன், நீ வருவா என.
0: அதுதானா? சரியான விடையா? அப்படியா, சரி சரி, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரிங்களா? நன்றி, நன்றி சார், நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க, யாருங்க? உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
1: செங்கல்பட்டுல சம்பத் மேடம்.
0: சம்பத் சார், இப்ப பாடல் இசையை கேட்டீங்களா?
1: ஆமா மேடம், அது வந்து இது கல்யாணி மேனம் மேனம் பாடியது. இது வந்து நீ வருவாய் என பாலாஜி சார் சொல்லுங்க சார்.
0: சரி, படத்தின் பெயரும் பாடலின் முதல் வரியும்.
1: ஆமா, நீ வருவாய் என.
0: நீ வருவாய் எனதானா?
1: ஆமா மேடம். அவன்
0: முதல்ல சொன்னது சரியா?
1: ஆமா கரெக்ட் மேடம்.
0: நன்றி, நன்றி, அப்படியே நன்றி. பாடலை கேட்போம், சரிங்களா? ஆம்நேயர்களே, சுஜாதா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அது, நீ வருவாய் என அப்படின்ற ஒரு துவக்க பாடலின் வரிகள் வரும். அதே வரிகளோட பெயரும் வந்து ஒரு படத்தின் பெயராகவும் அமைந்திருக்கும். அதுதான் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்பொழுது நாம் கேட்போம் அந்த பாடலை.

நினைவுகளே, நாம் கேட்ட சித்த அந்த பாடல் கல்யாணி மேனன் பாடியத சுஜாதா திரைப்படத்திற்காக. அதாவது நீ வருவாய் என இந்த பாடலின் துவக்கமும் படத்தின் பெயரும் ஒன்றாக இணைந்திருக்கும். அதைத்தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க நேயர்களை, தான் ரொம்ப அழகாக கேட்டுட்டு சொல்லிகிட்டே வராங்க. சரி, இப்பொழுதும் இந்த அடுத்து வரும் எல்லா பாடல்களிலிருந்தும் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. நீங்களும் நாங்கள் கேள்விகளை கேட்க நீங்கள் அழகாய் பதில் சொல்ல வலம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரிங்களா? சரி, நிலையத்தில் நேரம் 4:10:40 ஆயிடுச்சு. அடுத்து வரும் பாடல் என்ன கேட்டுட்டு சொல்லுங்க. சரிங்களா?

0: இளைஞர்களே, அருமையான பாடல் இப்பொழுது கேட்டு ரசித்தோம் இல்லையா? இந்த பாடல், இந்த பாடலில் படத்தின் பெயரும் மற்றொரு பாடலின் தொடக்க வரியும் ஒன்றாக இருக்கும். அது என்ன? ரெண்டு பாடலையும் ஒலிபரப்பு செய்திருக்கிறோம். சொல்லுங்க, கரெக்டா யார் சொல்ல வராங்கன்னு கேட்போம். வணக்கம், வாங்க. ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க? பட்டாபி சார், சொல்லுங்க. சின்ன சின்ன மேகத்தோட அந்த பாடலின் படம் வந்து காட்சிக்கு என்ன வேலி, கரெக்டா சொன்னீங்க. இப்ப இந்த பாடலின் துவக்கமும் வந்து என்ன என்னதுன்னு நினைக்கிறீங்க? அதேதான் வரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்ப எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அதான் டக்குனு அந்த முதல்ல பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்காக. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்போமா? நன்றி.

நினைவர்களே, அவர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். காற்றுக்கென்ன வேலி, இப்படி ஒரு திரைப்படமும் பல மர நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அருமையான பாடல், பாடலோட படமும் காற்றுக்கென்ன வேலி அப்படின்ற ஒரே பெயரோடு இணைந்திருக்கும். அதுதான் ரொம்ப அழகாக நேயர்கள்லாம் சொன்னாங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? அந்த படத்தின் தொடக்க வரிகளும் படத்தின் பெயரும் என்னவாக இருக்கும் சொல்லுங்களேன் கேட்போம்.

0: ஹலோ, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க? சிவகுமார் சார், சொல்லுங்க. அதை கேட்டிருந்தோம், அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இப்போ ஒரு இசையை கேட்டீங்க இல்லையா, அந்த இசையின் பாடலின் துவக்க வரியும் படத்தின் பெயரும் ஒன்றாக இருக்கும், அது என்ன?
1: தொடர்பு
0: சரி, இப்ப கேளுங்க, போடுறேன், கேளுங்க.

வணக்கம் வாங்க யாருங்க அப்படியே யோசிச்சுட்டே

0: இருக்காங்க போல இருக்கு. அவர் வேற பாடலுக்கு போயிட்டாரு, அது அதே மியூசிக்கோட வரும் மற்றொரு பாடல் அவர் சொல்லியிருக்காரு. வணக்கம் வாங்க, யாருங்க? கலா மேடம் சொல்லுங்க. டக்குன்னு
1: பூக்காரி.
0: பூக்காரியா? அடடா, என்னது பாடலாம் மாத்தி மாத்தி சொல்றீங்க, நீங்களும் டக்கு டக்கு சொல்லுவீங்களே. அப்படி இன்னொரு படி கேக்குறீங்களா? கேளுங்க.

0: தெரியல. அப்படியா? அதாவது எம்ஜிஆர் படம் பாட்டு தெரியல இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த நேயர் யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு நன்றி. வணக்கம், அங்க யாருங்க? யோசிச்சுட்டே இருக்காங்க பொழுது. எங்க அருமையான இசை, அந்த இசையோடு அந்த பாடல் வரும்பொழுது நிறைய முறை கேட்டிருப்பீங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ,
1: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க?
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம்.
0: அப்ப நீங்க சொல்லிடுவீங்க, சொல்லுங்க.
1: இதயக்கணி மேடம்.
0: இதயக்கணியா? இல்லையே இல்லையே, அதுதான் அதுதான் நினைச்சிருக்கீங்க எல்லாரும். அதுதான் கிடையாது,
1: அது கூட கிடையாது,
0: அதுவும் கிடையாது. அப்படியே யோசிச்சிருங்க, அடுத்த நேரம் கேட்டுட்டு பாடலுக்கு வந்துருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாங்க யாருங்க?
2: ஹலோ,
0: யாருங்க?
2: ஹலோ,
0: யாருங்க?
2: என்னடி மீனாட்சி மேடம்.
0: என்னடி மீனாட்சியா? இத்தனை படம் யோசிக்கிறீங்க, அடாடாடா. சரி சரி, நிகழ்ச்சியில் பங்குடுவதற்கு வாழ்த்துக்கள். இன்னொரு நேரம் கேட்டுட்டு பாடலை கேட்டுருவோம். சரிங்களா? வணக்கம், வாங்க யாருங்க?
2: வணக்கம்மா.
0: யாருங்க?
2: இதே
0: பாடலில் ஒரு படத்தின் பெயரும் உண்டு இல்லைங்களா? சுமித்ராவும் சிவகுமார் நடிச்சிருப்பாங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. அந்த மியூசிக்க கேட்டாவே டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம நேயர்கள். அதான் வந்து டக்குன்னு சில நேரங்களை யோசிக்க தோணும். அதனாலதான் அந்த மாதிரி பாடல். சரிங்களா? இதோ கேட்கலாம் அந்த பாடலை.

இரணைகளே, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் நீ ஒரு மகாராணி. இந்த திரைப்படத்திலிருந்து அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசீலா பாடிய பாடல். அவள் ஒரு பச்சை குழந்தை அப்படின்ற பாடலின் தொடக்க வரியும் பாடலின் படமும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்களாக ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வராங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இந்த பாடலின் தொடக்க வரியும் படத்தின் பெயரும் ஒன்றாக இருக்கும், அது என்ன சொல்லுங்களேன் கேட்போம்.

0: இளைஞர்களே, பாடலை கேட்டிங்களா? சொல்லுங்க பாப்போம். வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். நேர்களே, உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-2952 0853-2838-9871 இந்த எண்களில் வாங்க, உங்களோட பதில்களை அழகாக எங்களோட பகிர்ந்துக்கலாம். வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
1: நான் லட்சுமி பேசுறேன் மேடம்.
0: லட்சுமி, எங்கிருந்து பேசுறீங்க? மறுபடியும் போடுங்க, கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: தெரியல மேடம்.
0: தெரியல. சரி, அடுத்த நேருக்கு இப்போமா. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வாங்க, யாருங்க? அதாவது அந்த அழகான அந்த இசையை கேட்கும்போதே டக்குன்னு சில நேயர்கள் பதில் சொல்லுவாங்க, அது ரொம்ப உன்னிப்பாக கேட்கும்போது கண்டிப்பாக அது தெரியும். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ,
2: ஹலோ, ஹலோ,
0: சொல்லுங்க, சொல்லுங்க, யாருங்க? அப்படிங்களா? சொல்லுங்க, பாடற கேட்டீங்க, இசையை கேட்டீங்களா?
2: கேட்டோம்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: மரகத வீணை வீணை இசைக்கும் ராகம்.
0: அருமை, அருமை. எப்படி பாருங்க, நம்ம நேயர்கள் அதுதான் ரொம்ப அழகா வந்து ஒவ்வொருத்தரும் அதை கண்டுபிடிக்கும் போது பாடலின் தொடக்க வயிறும் படத்தின் பெயரும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இதோ அந்த பாடலை கேட்போம்.

0: பாடலின் தொடக்க வரியும் படத்தின் பெயரும் ஒன்றாக இணைய நாம் கேட்ட சித்த அந்த பாடல் மரகத வீணை இந்த திரைப்படத்திலிருந்து பலம் பெற கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. நேரம் 4:32. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என்னே அடுத்து வரும் பாடல் தான் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான அடுத்த பாடலின் இசை. கண்டிப்பாக இதை வந்து போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, வாங்க. வணக்கம், வாங்க. யாருங்க?
1: ஹலோ,

0: யாருங்க? அருமை. படத்தின் பெயரும் பாடலின் தொடக்க வரியும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப அந்த பாடல் தானே, அடுத்த நேரம் கேட்டுருவோம் சரிங்களா? நன்றி. வணக்கம் வாங்க யாருங்க. வணக்கம், ஹலோ.
1: நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் கால்.
0: வணக்கம், ஹலோ.
2: சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சரிங்க, பாடலை கேட்டீங்களா
2: மேம்? இன்னும் ஆப்ல வரல மேம், இப்பதான் மரகத வீணை பாட்டே முடிஞ்சது.
0: அப்படிங்களா, சரி அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருங்க, அடுத்த பாடலுக்கு வரேன். வணக்கம் சொல்லுங்க.
3: ஹலோ,
0: யாருங்க?
3: ஆனந்த் மேடம். கண்ணன் ஒரு கை குழந்தை,
0: அது சரியான விடையா?
3: சரியான விட மேடம்.
0: நன்றி நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். ஏதோ அந்த பாடலை கேட்கலாம்.

0: பத்ரகாளி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். கண்ணன் ஒரு கை குழந்தை பாடலின் தொடக்க வரையும் படத்தின் பெயரும் ஒன்றாக அமைய நேர்கள் அழகாய் பதில் சொல்ல கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே? அடுத்து வரும் பாடல்தான் என்ன, இதற்கு யார் பதில் சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு கேட்போம். கேளுங்கள் இந்த பாடலை. வீணை இசையோடு மலர்ந்து வந்தது அந்த இசை, அது என்ன பாடல் என்ன படம்? வணக்கம்,
1: சென்னை நூம்பல்லிருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம் சொல்லுங்க.
1: என்னங்க லைன் பிடிக்க முடியல மேடம்? அப்போதான் ட்ரை பண்றேன்,
0: பிடிக்கவே முடியல.
1: பாட்டு படம் அண்ணன் ஒரு கோயில்
0: பாருங்க.
1: அண்ணன் ஒரு கோயில் என்ற
0: வீணை இசையை கேட்டோம்னா அண்ணன் ஒரு கோயில் நினைச்சிட்டீங்களா?
1: இல்ல, அந்த பாட்டு நல்ல
0: ஒரு சந்தேகம் வந்தது. வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: திருமதி
0: நசீம் சார். கரெக்டா அவங்க சொன்ன பதில்
2: சொன்னாங்க
0: அதுதான் சரியா?
2: நம்ம
0: நேயர்கள் சளைத்தவர்களா என்ன? அருமை அருமை, கேளுங்க அந்த பாடலை கேட்போம். நன்றி நன்றி.

அண்ணன் ஒரு கோயில் இந்த திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, இனிமையான பாடல்களோடு இதமான இவ்வேளையில் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வீட்டுக்கு வீடு வாசப்படியா? வீட்டுக்கு வீடு வாசப்படி.
0: வீட்டுக்கு வீடு வாசப்படியே நான் போடலையே. அந்த பாடல் வந்துருச்சா? அதாவது இப்போ ஒரு இசை போட்டோம். இந்த இசையில் வந்து என்ன பாடல், பாடலின் துவக்கம் என்ன, படத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இப்போ ஒரு இசையை போட்டு நீங்கள் கேட்டுட்டு. சரி, இப்போ அதை மீண்டும் அந்த இசையை கேளுங்க. பாடற கேட்டீங்களா? ஹலோ வணக்கம், பாடற இசையை கேட்டீங்களா?
2: ஹலோ வணக்கம் மேடம், கேட்டேன் மேடம்.
0: என்ன என்ன பாடல்?
2: வீட்டுக்கு வீடு வாசப்படி.
0: இல்லையே, அந்த அந்த இசையே அது கிடையாதே. அப்படியே யோசிச்சிட்டே இருக்கு, அடுத்த நேரம் கேட்போம். இப்போ நான் ஒரு இசையை வந்து ப்ளே பண்ண இல்லைங்களா, அந்த இசைக்கான பாடல் என்ன, படம் என்ன? வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்மா. வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி சிவஜராஜ பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சார், பாடல கேட்டீங்களா? சரி கேளுங்க.
3: போடுங்கம்மா.
0: அதாவது டக்குன்னு அந்த பாடல் வரும், இதை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க.
3: நல்ல பாட்டு. அண்ணனூர் கோயில் என்ற பாட்டு மாதிரி.
0: அண்ணனூர் கோயில் தான் பாட்டு முடிஞ்சிச்சு. என்ன அந்த பாடலே இருக்கிறீங்களோ?
3: ஓ, அந்த மிஷி மாதிரி.
0: சரி சரி சரி, நன்றி. அப்படியே அப்படியே வெயிட் பண்ணுங்க, அடுத்த நேர சொல்றாங்களான்னு பாப்போம். வணக்கம் வாங்க.
4: வணக்கம்மா.
0: யாருங்க?
4: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன்.
0: முருகேசன் சார் சொல்லுங்க.
4: இது வருவான் வடிவேலன்.
0: அதுதானா? ஷோராவா?
4: அதுதான்மா,
0: அதுதான் இல்லையா? அந்த சின்ன சிறு இசைய வச்சு ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. இதுதான் நம்ம நேயர்கள் அப்படிங்கறத. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கேட்கலாமா அந்த பாடலை?
4: சரிம்மா, கேட்கலாமா.

0: வருவான் வடிவேலன் இந்த திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:53:30. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைந்திருக்கிற நேர்களே, வலம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, அடுத்து வரும் பாடல்தான் என்ன? பாடலின் தொடக்க வரியும் படத்தின் பெயரும் ஒன்றாக இருக்கும். சொல்லுங்கள், கேட்போம். முதல்ல பாடலை கேளுங்க. பாடலின் இசையை இப்ப கேட்டிருப்பீங்க இல்லையா? சரி, இது என்ன பாடல், என்ன படம் சொல்லுங்க. வணக்கம் வாங்க, யாருங்க?
1: ஹலோ,
0: வணக்கம் வாங்க, யாருங்க?
1: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி சொல்லுங்க மேடம்.
1: மலைராணி முந்தானி சரிய சரி அந்த பாட்டுமா?
0: மலைராணி முந்தானேன்னு ஒரு மலைராணின்னு படத்தின் பெயர் இருக்கா?
1: அது மட்டும் இருக்குது கேட்டா ஒரே வானம்.
0: அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேர கேட்போம். சரிங்களா?
1: நன்றி.
0: வணக்கம் வாங்க, யாருங்க?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: ஆலந்தூர்ல இருந்து கோமதி பேசுறேன்.
0: கோமதி மேடம் சொல்லுங்க.
2: ஒரே வானம் ஒரே பூமி.
0: ஓ, படத்தின் பெயர். பாடலின் தொடக்கமும் படத்தின் பெயரும் ஒன்றாக இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இளைஞர்களே, ரொம்ப அழகா அந்த பாடலின் தொடக்கம். அவங்கள வந்து இதே பாடல் மலைராணி முந்தானை அப்படின்னு அவங்க இதுல வரும் அடுத்த பாடலை சொன்னாங்க. இது சரியான விடயம், இவங்க சொன்னாங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ கேட்போம் அந்த பாடலை.

0: ஒரே வானம் ஒரே பூமி இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமர் கிருஷ்ணாகானுடன் தூய எரிசக்தி, மீன்வளம், நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக

ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நோய்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
3: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
4: Yes, who is it?
5: Don.
6: 102.3
7: பாட்டுக்கு இட
5: Don.
8: இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
9: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. The third India-Nordic summit began in the Norwegian capital, Oslo, today. Prime Minister Narendra Modi, along with his counterparts of Norway, Sweden, Iceland, Finland and Denmark, are participating in the summit. The meeting is aimed at strengthening sectoral cooperation between India and the Nordic countries following the previous summit held in Copenhagen, Denmark in 2022. Our correspondent covering the Prime Minister's visit has filed this report.
10: The Nordic countries generate over 90% of their electricity from fossil-free sources. India has its own ambitious green

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான இனிமையான மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். 5:10 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு தலைப்பில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நாமக்கல்

0: கவிஞர் வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பார். இப்போ ஏன் திடீர்னு ஒரு பொன்மொழி சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க? இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட இன்றைக்கான தலைப்பு. நீங்கள் விரும்பி கற்றுக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கைத்தொழில் ஒன்று கற்று வச்சிட்டோம்னா ஆபத்து காலத்தில் உதவும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கலாம். அப்படி உங்களுக்கு கை கொடுத்த அந்த கதையும் இருந்தால் என் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோன் எடுத்து இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஸோ ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும் அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியம் சதுர கால் பண்ணுங்கள். சொல்லி முடிக்கிறது அப்படியே வந்து கால் மேல கால் நம்மளுடைய நேயர்கள் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ், நீ இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்றத வணக்கம்.
1: ஹாய் கௌதம் ப்ரோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கேன்,
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் சூப்பர். டாபிக் என்னன்னு கேட்டிங்களா?
1: நான் விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் அப்படிங்க பொழுது ப்ரோ, எனக்கு அந்த டிரெஸ் இருக்கு பாத்தீங்களா, கத்துக்கிட்டேன் எப்படி ஸ்டிச் பண்ணும்
0: அப்படின்னு.
1: அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்தது. என்னுடைய அந்த டிரெஸ் அப்படிங்கறத நானே தான் இப்ப கூட ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறேன். இதனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறதையும் கொடுக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும்
0: சந்தோஷப்பட்டாங்க.
1: பரவாயில்ல சந்திரசேகர், எனக்காக இவ்வளவு மெனக்கெடுறீங்கன்னு. எனக்கு டைம் கொஞ்சம் பொறுமையா தேவைப்படும் ப்ரோ, அந்த ஸ்டிச்சிங் அது இதுக்கெல்லாம் பண்ணினா ரொம்ப நேர்த்தியா இருக்கும். அது நானாகவே ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டா. இது எங்க அம்மாக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப சூப்பரா தெரியும்.
0: ஓகே, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது.
1: ஆமா, எங்க பாட்டிக்கும் நல்ல ஸ்டிச்சிங் தெரியுமா. அதனால சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் ஸ்டிச் பண்றதுனால அவங்களை பார்த்து பார்த்து ஏன் நாமளும் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் பண்ணிக்கிட்டேன். பட் அது ஒரு பிசினஸ் மாதிரி எல்லாம் நான் பண்ணல ப்ரோ. சும்மா மன நிறைவுக்கு என்னோட ட்ரெஸ் அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணோம்னா நானே பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் கத்துக்கிட்டேன்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டே இருங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: கண்டிப்பா, தேங்க்யூ ப்ரோ, பை.
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம், முருகன் பேசுங்க. கேக்கினாங்களே,
0: சொல்லுங்க. நீங்க என்ன கைத்தொழில் விரும்பி கத்துக்கிட்டீங்க?
2: எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்குங்க.
0: ஓகே.
2: நான் டிரைவிங் ஓகே பண்ணிட்டேன், பட் அந்த வொர்க் பண்ணல, அப்ப பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா?
0: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி பகிர்ந்ததுக்கு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், எம்டி ரைஸ் வந்து எஸ் நகர் அம்பத்தூர் சார். நலமா சார்?
0: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி, சொல்லுங்க.
3: சார், எழுதுவது என் நண்பன் அப்பனா 1000 அட்ரஸ் எழுதி கொடுறான் சார். 1000 தான் இந்த 3 நாள் எழுதி கொடுத்துறேன் சார். 1 வாரம் ஆயிடுச்சு சார், இது ஃபுல்லா வலி. 1000 அட்ரஸ் எழுதுறது சாதாரணமான விஷயம் இல்ல சார், உலகத்துல யாரும் எழுத முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல கியூல நின்னு சார், உன் படிச்சவங்க யாரு அப்படின்னாரு. நான் ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார்னா, எனக்கு வேற எழுது 15 பேரு கியூ முடிச்சு கொடுன்னாரு. அவருக்கு 3 ஹவர் ஆகும் சார், நான் 1.5 ஹவர்ல முடிச்சு கொடுத்தேன். வெரி குட், எப்படி முடிச்சு அப்படின்னு கத்து கொடுத்தேன் உனக்கு அப்படின்னாரு. போய் அடுத்த எழுத்தாற்றல் இருக்கு சார். சார், அவன் ஒரு கேடு வரைக்கும் 1 கிலோ கோதுமையா கொடுத்தான் சார். பரவாயில்ல, 1000 அட்ரஸ் எழுதி கொடுத்தாடா. இன்னொரு எடுத்துன்னு வந்துடாதரா, ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஃபைல பார்த்தாலும் பேய் பார்த்த மாதிரி இருக்கு. 1 வாரம் நான் படாத பாடுக்க பட்டிருந்தா அப்படின்னா முடிச்சு கொடுத்தேன் சார். அதை
0: சூப்பருங்க,
3: ஏற்காட்டல இருந்தா கொஞ்சம் எழுதி சம்பாதிச்சுக்கலாம் சார்.
0: சூப்பருங்க,
3: ரொம்ப நன்றி. நான் ஒரு புத்துணர்ச்சி எல்லாருக்கும் வருதுங்க சார்.
0: சூப்பருங்க, நன்றி நன்றி.
3: வாழ்த்துக்களும் சார்.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க கால் பண்ணிருக்கீங்க?
4: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்
4: சார். நானும் என் பொண்ணும் டைலர் சின்ன கடையை வச்சிருந்தோம் சார், கைத்தொழில் சார். அது நல்ல நல்ல டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா ஜாக்கெட் தைச்சு கொடுப்போம். எதுவும் மஞ்சள் நீராட்டு வழிக்கு கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் நான் செய்து கொடுப்போம் சார். கைத்தொழில் தான் சார் அது. கைத்தொழில் சரி, இப்ப நல்ல நிலைமைக்கு இருந்தோம் சார். இப்போ
0: சூப்பருங்க,
4: நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றி. நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில நம்மளுடைய மனசை லேசாக்குற மாதிரியான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து சின்மயி கார்த்திக் சேர்ந்து பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளில் வி செல்வகணேஷ் உடைய சிலர் சூப்பரான பாடல். 5:15 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருக்கீங்க.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
2: 5:21 கடந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பூந்தின்றல் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நீங்க விரும்பி கற்றுக்கொண்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பற்றி தான். அதாவது கையால் செய்கிற தொழில் கிடையாது. நம்ம ஒரு நமக்கு மேஜராக ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், ஒரு வேலையில் இருப்போம். பட் இன்னொரு பக்கம் ஏதாவது நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை, பிடிச்ச ஒரு வேலையை கற்று வச்சுருப்போம். ஸோ அது ஏதோ ஒரு சமயத்தில் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணாமலும் இருக்கலாம். பட் கைத்தொழில் அப்படின்னு ஒன்று நம்ம கற்று வச்சுருந்துருப்போம் இல்லையா, அது என்ன அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன என்ன மாதிரியான கைத்தொழில் கற்று வச்சுருக்கீங்க, அண்ட் அது உங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் உதவி இருக்கா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: அண்ணாநகர்லேருந்து மாலிதே பேசுகிறேன்.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லாயிருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். சொல்லுங்கள்.
3: நான் வந்து கூட பண்ணுவேன். இப்ப படிக்கும் போது கத்துக்கிட்டது. இங்க வந்து இப்ப நாங்க கடைக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு போறதுக்கு, அது மாதிரி எங்க தங்கச்சி வீட்டுக்காங்க, அவங்க வந்து வயலுக்கு சாப்பாடு கொண்டு போற, அது மாதிரி இருக்கும் போது நான் அவங்களுக்கு கூட பண்ணி கொடுப்பேன். நான் எங்களுக்கும் வீட்டுல கூட பண்ணி வச்சிருக்கேன். நான்
2: சூப்பர். சோ இன்னும் பண்ணிட்டே இருக்கீங்க?
3: ஆமா, அது பண்றேன். அப்புறம் தையல் கூட அப்ப கத்துக்கிட்டதுதான். நம்ம பெருசா ஒண்ணும் இல்ல. இப்ப இங்கெல்லாம் கிழிஞ்ச துணி, அது மாதிரி ஒரு தலைவன வரையோ ஒரு ஓராடிக்குதான் வந்து வெளியில தான் கொடுக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா?
2: அது நீங்களே பண்ணிடுறீங்க?
3: அது நானே பண்ணிடுறேன். அது மாதிரி ஒரு பட்டன் விழுந்தா கூட அது வச்சிருப்பேன், எடுத்து நிறைய பட்டன்ல தான் வச்சிருப்பேன். எல்லாத்துக்குமே அந்த சட்டையில போயிட்டா உடனே எடுத்து வச்சிருவேன். அது மாதிரி சின்ன சின்ன அந்த எல்லாமே தையல் எல்லாமே வச்சிருக்கேன்.
2: நூல்
3: எல்லாமே வச்சிருக்கேன். அது வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டோம் வந்துங்க. வெளியில குடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ட்ரெஸ்.
2: ஆமா, அதுல நானே கொஞ்ச நாளைக்கு பட்டன் இல்லனா ஊக் போட்டு குத்தணும்.
3: எல்லாமே படிக்கும் போது கத்துக்கிட்டதுதான்.
2: அப்ப கத்துக்கிட்டது இப்ப வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது பாருங்க.
3: ஆமா ஆமா.
2: சூப்பர் சூப்பர்.
3: நன்றி
2: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம்.
4: மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
2: சொல்லுங்க, நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன?
4: எனக்கும் அந்த வயர் கூட அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இதுல பூ போடுறது இதெல்லாம் ரொம்ப
2: எம்ப்ராய்டரி மாதிரியா? எம்ப்ராய்டரி மாதிரி சொல்றீங்களா?
4: ஆமா, எம்ப்ராய்டரி மாதிரி பூ இதெல்லாம் வரைஞ்சு கொடுப்பாங்க டெய்லர். அவங்க வந்து வீட்டுல கத்துக்கிறது ஒண்ணும் அது ரொம்ப பிடிக்கும். ஆனா வெளியெல்லாம் விக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. வயர் கூட எல்லாம் வீட்டுக்கே
2: வீட்டுக்கு நீங்க உங்களுக்கான தேவையா நீங்க செஞ்சுக்கிறீங்க?
4: ஆமா ஆமா.
2: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
4: நன்றி.
2: வணக்கம்.
5: வணக்கங்க. சும்மா பேசுறேன்.
2: சொல்லுங்க, நீங்க என்ன கைத்தொழில் கத்தி வச்சிருக்கீங்க?
5: நானு இந்த சின்ன மணியில சார், மணியில வந்து இந்த ரதம் எல்லாம் பண்ண, மணி ஃபுல்லா அந்த இது ஃபுல்லா அந்த மகாபாரத ரதம் இருக்கீங்க?
2: ஆமா ஆமா.
5: அதுல அழகா பண்ணி குதிரை எல்லாம் போட்டு மணிலே பண்ணேன் சார். நானு
2: மணி. ஓகே.
5: மணி மணி பீட் பீட்ஸ் குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கும் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
5: நிறைய சைக்கிள் வலை காசு ரொம்ப. அம்மா வந்து இல்லன்னா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு.
2: இப்ப பண்றீங்களா அதெல்லாம்?
5: இப்ப வந்து எங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு.
2: சூப்பர்.

0: சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருங்க. நன்றி இனிப்புல வந்தது. நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: Facebook வீரராகவன் மாதவத்திலிருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, நீங்க கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன?
1: சார், நான் வந்து பொதுவாகவே இந்த கல்வி, நான் கற்ற கல்வியை பிறருக்கு தானம் கொடுத்துட்டு தான் என்னுடைய வேலை. சின்ன பசங்களை டியூஷன் எடுக்கிறேன்.
0: சூப்பர்.
1: அதுக்கப்புறம் இந்த பைண்டிங் வந்து கத்துக்கணும் லேட்டஸ்டா, அது கொஞ்சம் செஞ்சுட்டு சேல் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இந்த புக் பைண்டிங் சொல்றீங்களா?
1: ஆமா, அது கத்துக்கிட்டு எங்க அசோசியேஷன் மூலமா கொஞ்சம் அன்பாட்டம்ல இருக்கவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க.
0: சூப்பர் சூப்பர், தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருங்க. நன்றி சொன்னதுக்கு.
1: அது வந்து இப்ப பேருள்ள புக்ஸ் எல்லாம் நிறைய வரும், அவங்களுக்கு இந்த செலவு மிச்சம் பண்றதுக்கு இது ஒரு வழி.
0: ஆஹா, பரவாயில்ல, நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்க.
1: நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது.
0: நன்றி நன்றி, உங்களாலதான் எல்லாம் நன்றா சிறப்பா இருக்கு.
1: அப்படி எல்லாம் ஊக்கப்படுத்துவது அதுதான், ஆக்கம் கொடுப்பது பண்ணுறது.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. இணைப்புல வந்து உங்களுடைய விஷயத்த பகிர்ந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: எல்லாரும் ரொம்ப அழகா உங்களுடைய அந்த கைத்தொழில் என்ன கத்து வச்சிருக்கேன் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றீங்க. அது எப்படி மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்றதையும் பேசிட்டு இருக்கீங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துல ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடுறேன், கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். நேர்கள் இணைப்புல வந்துட்டே இருக்கீங்க. ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, எந்த படத்துல இருந்து அப்படின்னு கேட்குறீங்க. வாமனன் படத்துல இருந்து அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஜாவத் அலி, சௌமியா ராவு இணைந்து பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் வரிகள், யுவன் சங்கர் ராஜாவோடி சில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சுட்டு வாங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னும் யார் யார் என்னென்னலாம் கற்று வச்சிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. 5:27 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு அணிஞ்சிருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:33 நெருங்கிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க விரும்பி கற்றுக்கொண்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் ரொம்ப அழகாக பேசி சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய அந்த விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்னு. தொடர்ந்து பேசலாம் இப்ப நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: எல்லாருக்கும்
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க உங்களுடைய கைத்தொழில் என்ன, விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில்.
2: விரும்பி கத்துக்கிறது முட்டாய் தொழில், தேன் முட்டாய், பால் பண், காரம், அப்படிதான் காஜா அப்படி நான் இப்ப போட்டுட்டேன் இருக்கேன்.
0: ஓகே, அதே உங்களுக்கு இப்ப ஒரு மிக மெயின் தொழில் ஆயிடுச்சா?
2: ஆமா, அதே எனக்கு தொழிலா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர். சோ எல்லா வகையான மிட்டாய்களும் செய்வீங்க?
2: எல்லா வகையான மிட்டாயும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஐட்டம்.
0: ஓகே, சோ அதுல வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படிதானே? வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? கோவிலப்பட்டியிலிருந்து.
2: அவங்களுக்கு
0: செய்வீங்க? சூப்பர் சூப்பர்.
2: சிக்கன், மட்டன்,

0: இட்லி தோசை எல்லாமே பண்ணுவோம் சார்.
1: ஓகே ஓகே சூப்பர், நன்றி நன்றி.
0: படிப்பு தான் இல்லை சின்ன, நாங்க படிக்க பயத்துல படிக்க போறது வசதி இல்லை, ஆனா படிக்காட்டாலும் நான் என்னோட மூளையை வச்சுக்கிட்டே
1: திறமையை வச்சு நல்லா பாத்துக்கிட்டீங்க. சூப்பருங்க, சூப்பர், நன்றி பகிர்ந்ததுக்கு. வணக்கம். சூப்பர், இப்படிதான் இருக்கணும். 5:36 கடந்து போயிட்டு இருக்கு. நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப அழகா சுவாரஸ்யமா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தருணத்தில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு முடிச்சு மறுபடியும் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் தோரணை படத்திலிருந்து உதித் நாராயணன் பாடின பாடல், பா விஜய் வரிகளில் மணிஷ் சர்மாவுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் கேட்டு முடிச்சு தொடர்ந்து பேசுவோம். நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு பூந்தன்றல் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். கேட்டு நினைஞ்சிருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: 5:42 கடந்து போயிட்டுருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் விரும்பி கற்றுக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் நீக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்
1: சார். கௌரவம் சார், வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணி?
1: கோவை மாவட்டம் ரங்கசாமிங்க.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு சார்.
0: நன்றிங்க, நன்றி. சொல்லுங்க.
1: கைத்தொழில் விவசாயி சார்.
0: விவசாயம் தான். நன்றி பகிர்ந்ததுக்கு. நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. ஸோ நேர்கள் ரொம்ப அழகா பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய பதிவுக்கு கீழே நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அதையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோன் விடுங்க, கால் பண்ணுங்கள். 2952508053 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838981871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹலோ, அரக்கோணத்துல இருந்து. அரக்கோணத்துல இருந்து. அரக்கோணம் அருகில் கோணலம் கிராமம்.
0: அரக்கோணத்துல இருந்து யாரு?
2: அரக்கோணம் பக்கத்துல கோணலம். கோணலம்,
0: கோடலம். உங்க பேர்?
2: டெய்லர் ராமச்சந்திரன்.
0: ராமச்சந்திரன், சொல்லுங்க.
2: டெய்லர் வேலை 4வது படியில இருந்து பட்டன் கட்டிங்கனே டெய்லர் வேலை தான்.
0: அதுதான் அதுதான் உங்களுக்கு எல்லாமே, மெயின் தொழில், கை தொழில், எல்லாமே
2: எல்லாமே. ஆனா இந்த விபூதி பாரதி சின்ன அந்த மிஷின் எடுத்து அந்த ஒரு வீடியோ வாங்கி படுத்து கேட்டுங்கிறேன்.
0: கேட்டுட்டே ஜாலியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சூப்பருங்க, சூப்பர்.
2: ஆனா ரொம்ப நாள் பேசின ஆசை.
0: மூச்சு வாங்க, மூச்சு வாங்குறீங்களே. இத ஓடி வந்து பேசுற மாதிரி இருக்கு.
2: இல்ல, பேசலாம்.
0: அதனால அப்படி இருக்கா? ஓகே ஓகே, தொடர்ந்து பேசுங்க, நினைப்பிலே இருங்க. நன்றி, நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: சரி.
0: ஸோ ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா பர்வதவர்த்தினி, பழனி, அதுக்கப்புறம் கலில் அகமத், இவங்கெல்லாம் வந்து வணக்கம், நல்லாயிருக்கு, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யாருங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
3: நான் ஹிந்திலேருந்து உஷா.
0: சொல்லுங்கள், நீங்கள் என்ன கைத்தொழில் கற்று வச்சுருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு?
3: டெய்லர் ஷாப்பு.
0: டெய்லர் தான்.
3: டெய்லர் ஷாப்பே வச்சுருக்கேன். ஆஹா, 65 வயசு ஆகுது.
0: ஆ,
3: அப்பா டெய்லரு. அப்பா கிட்ட இருந்து அப்படியே நான் கத்துக்கிட்டது. இது வரைக்கும் நான் வெளியில குடுத்து எங்கேயும் தச்சதே கிடையாது. எங்க ஃபேமிலில யாரு எல்லாருக்குமே
0: ரெடிமேட் எடுக்க மாட்டீங்க, எடுத்துதான் தைப்பீங்க.
3: என்ன சார்,
0: ரெடிமேட் எடுப்பீங்களா இல்ல ஒன்லி?
3: இல்ல இல்ல இல்ல, ஒன்லி.
0: ஆஹா, கேக்கவே வந்து இப்போ இந்த காலத்துல வித்தியாசமா இருக்கு. ஏன்னா
3: ஒரு ஃபேமஸ் டெய்லர்.
0: சூப்பருங்க, சூப்பர். நன்றி, நன்றி பகிர்ந்ததுக்கு. அதே போல வீரராகவன், கற்றுக்கழித்த கலை கவிதை கட்டுரை எழுதும் நிலை, களிப்புடன் பேசுவது என்றும் மகிழ்ச்சி புகழுரை பேசுவோர் நட்பை தவிர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வடிவில் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்தோனி ராஜும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமும் வாழ்த்துக்களோட முடிச்சிட்டாரு. சோமசுந்தர பாபு வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவரு என்ன கற்றுக்கிட்டாருன்னா அயன் செய்யறது அப்படின்றது, அயன் பண்ணுறதை கற்றுக்கிட்ட சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழும்புகுண்டான் மாலை வணக்கத்தோடு முடிச்சிட்டாரு. சென்னியப்பன் கவுந்தப்பாடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு?

0: நான் கைத்தறி நெய்வது மற்றும் பவர்லூம் தறி தொழில் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மேலப்பீடு தயாளனும் அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் முத்துக்குமரன் அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களோடு முடிச்சிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் நினைக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
1: திருமலை கரணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன?

0: சொல்லுங்க, நீங்க கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன? சூப்பர் சூப்பர், கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டு இப்போ உங்களுடைய கைத்தொழில் என்ன, நான் என்ன கத்துக்கிட்டேன் சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க கத்துக்கிட்ட கைத்தொழில் எது என்ன?
1: நான் வந்து கோயில் கூட தான், அம்மா முன்னாள் சொன்னாங்க பத்தியா.
0: ஆமா ஆமா, நன்றி பகிர்ந்ததுக்கு. அடுத்து நேர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சுறா படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. ரஞ்சித் முகேஷ் சேர்ந்து பாடின பாடல், மணிஷ் சர்மா இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு மணி 53 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, நீங்க விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நான் பேச்சுல சமையல் நல்லா பண்ணுவோம் சார், பேச்சுல இருக்க சமையல் பண்ண போவோம் சார். சமையல் வேலை நல்லா பண்ணுவோம் சார்.
0: அது அதுதான் நீங்க கத்துக்கிட்டது?
1: கத்துக்கிட்டேன் சார்.
0: சூப்பர் சூப்பர்.
1: 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: 15 வருஷமா? ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: ரொம்ப நன்றி சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்க கத்துக்கிட்ட விரும்பி கத்துக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயும் பதிவுக்கு கீழே நிறைய பேர் அது தொடர்பான கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல நேயர்களும் இணைப்புல வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க, நாங்க இது கத்துக்கிட்டேங்க, இது பண்ணினேன். சிலர் வந்து அதை கத்துக்கிட்டதே வந்து மெயின் தொழிலாவும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து டெய்லர் வேலை தான், நானு விரும்பி கத்துக்கல, எங்க அப்பா எடுத்துட்டு போய் கடையில விட்டாரு, அப்ப கத்துக்கிட்டு இப்போ ஒரு 36 வருஷமா ஆகுது நான் கடை.
0: அப்பா
2: சின்ன வயசுலயே அதுதான் கத்துக்கிட்டேன்.
0: அதாவது விரும்பி கத்துக்கல, பட் அப்பா கத்துக்க வச்சுட்டாரு.
2: ஆமா, எங்க அப்பா அதுல எடுத்துட்டு போய் சேர்த்ததுனால அப்பத்துல இருந்து வேலை கத்துக்கிட்டு நான் கடை வச்சே 36 வருஷம் ஆயிடுச்சு. 99 வச்சேன்.
0: சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. இப்ப
2: விரும்பிதான் செய்யறேன்.
0: ஆரம்பத்துல பிடிக்காம இருந்து அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சு இப்ப ரொம்ப விரும்புறீங்க, அப்படிதானே?
2: இப்ப ஒரு 36 வருஷமா இதுலயே புடிச்சுதானே அதை செஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மேலப்பேடு தயாளன் மாலை வணக்கத்தோடு முடிச்சிட்டாரு. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் வாழ்த்துக்களை சொல்லிட்டாங்க. அதே போல் ரங்கசாமியும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் விவசாய வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக ஹரிஹரன் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுப்பது, அதாவது பூ கட்டுறதை இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஏழு கிணறு அபுதாஹிர் கரிசல்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாரு. அடுத்து ஹரிஹரன் அவர் ஏதோ சொல்ல வந்திருக்காரு, பட் எதுவும் தெளிவாக அவர் சொல்லலை. அடுத்து ஹைதா மஹி வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. ராசாமகன் ஹரிசந்திரன் அப்படின்றவங்களும் வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. சாந்தி ரமேஷ் எதுவுமே போடாமல் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைஞ்ச நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய நீங்கள் விரும்பி கற்றுக்கிட்ட கைத்தொழில் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்படியும் 8 மணிக்கு எண்ணிலாம் அப்போ ஒரு சூப்பரான தலைப்பு இருக்குது, அதில் திறந்து பேசலாம். இப்போ லைன் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் ஃபீல் பண்ண வேணாம், 8 மணிக்கு வாங்க. அண்ட் இப்போ பேசினவங்க தவிர்த்து புதுசாக வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், தொடர்ந்து நம்ம பேசலாம். 8 மணிக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. படிக்காதவன் படத்திலிருந்து ரஞ்சித் ஜேசி இணைந்து பாடியிருக்காங்க. மணிஷ் சர்மாவுடைய சிலர் சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக கானங்களோடு வலம் வர இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

மனிதா ஏண்டா உனக்கு பொய் அறிவு, இடைப்பட்ட இடத்தில் கடன்பட்ட மனிதா ஏண்டா உனக்கு பொய் அறிவு, ஈரேழு உலகம் எங்கும் வடிவே.

மனிதரும் தெய்வமாகலாம் இந்த திரைப்படத்திலிருந்து டாக்டர் சிர்கழேஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வரமது கொண்டிருப்பது பக்தி மாலை

ராஜகாளி அம்மன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு பலம் பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை. நேரம் 6:10 50 நொடி.

அலைப்பாயுதே இந்த திரைப்படத்திலிருந்து கல்யாணி மேனன், ஹரிணி, நேவேலி ராமலட்சுமி பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை. நேரம் 6:14:30. அடுத்து மலரும் பாடல்

0: சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திரைப்படத்திற்காக டாக்டர் சிர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தார்

0: பெண் ஜென்மம் இந்த திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, தெய்வீக கானங்களோடு இதுவரை வரும் வர நாம் கேட்டது
1: பக்தி மாலை.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்பது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா

0: நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மன நலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1446 அல்லது 1004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி

0: வெளிநாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ரயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19, 21-15 என்ற சற்கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ, தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 6:40 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இதமான தென்றலோடு கலந்து வரும் இனிமையான கானங்களில் என் விருப்பம்.

நல்லதொரு குடும்பம் இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். ஓலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

தெரிசோலம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, இதமான பாடல்களோடு இனிமையான இந்த வேளையில் சுகமாக நாம் கேட்டு ரசிப்பது என் விருப்பம். நேர்கள் பதிவுகளையும் நிறைய போட்டிருந்தாங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். அது எங்கள் ஸ்டைலிருந்து, வர்ணஜாலத்திலிருந்து, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திலிருந்து, அடுத்து வரும் இந்த பக்தி மாலை, அடுத்து வந்து இந்த என் விருப்பம் வரைக்கும் எல்லா நேர்களும் ரொம்ப அருமையாக பதிவுகளை போட்டிருந்தாங்க. எல்லா நேர்களுக்கும் நன்றி. முரளிதரம் விழுப்புரம் தேன்மல்லி பூவை தென்றலையில் ஆடும் பாடல்கள் செவிக்க தேனிசை விருந்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பர்வதரது அருமையான மதுரை மேட்ட சுந்தர பாண்டியன் படத்தில் ஒழித்த தென்றலில் ஆடும் பாடல், நினைவிலான தியா படத்தில் ஒழித்த ரோஜாவை தாராட்டும் தென்றல், அந்த பாடலெல்லாம் அருமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதோடு வந்து சோலை பூவியில் மாலை தென்றல் இந்த பாடலுக்கும் பதிவு பண்ணியிருந்தாங்க. வீரராகவன் வந்து பூந்தென்றல் வீசி நேர்கள் மனதை பூத்திருந்து தென்றல் காற்று கிந்தங்கள் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க. பொன்னியமன் வண்ணகணேசன் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. ஹைடாமணியும் வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. மந்தை வெடி விநாயகம், பொன்னியமன் வண்ணகணேசன் இவங்கெல்லாம் அற்புதம் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரனும் விருதாகவும் வர்ணஜாலம் வந்ததென்ன வழங்கும் தொகுப்பு தந்ததென்ன வண்ணமிகு பாடல்கள் உலாவர் என்ன வழங்கும் நேர்கள் கருத்து என்ன வராத காரணம் என்ன அறியாவல் அப்படின்னுட்டு வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் இனிய மாலை வணக்கம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலீல் அகமத் பர்வதவர்தினி, அடுத்த கனகராஜ் கூடுவாஞ்சலிலேருந்து மகிழ்வான மாலை வணக்கம் மேடம், நலம் தானே, நானும் நலம், உலாவரும் நிகழ்ச்சி யாவைக்கும் நல் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடத்தொகுப்பு அற்புதம் பாடல்கள் வரிசை வர்ணனை உடன் ரசிக்க வைக்கிறது அப்படின்னு பிரபாகரன் கொடுத்துருக்காங்க. சூழ ரீஜாமனகர் வர்ணஜாலம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் மதிய வணக்கம், கொஞ்சம் கொஞ்சம் பேசியத பாடல் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு மேற்கு மாம்பலத்திலிருந்து. அப்புறம் சூளை ரிஜாமனும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிய ஒரு தமிழ் போல் அருமையான மெற்றெடுத்த பாடல் எங்கள் சிவிகளுக்கு இன்ப தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து வர்ணச்சரம் நிகழ்ச்சி இடைக்கால பாடல் தொகுப்பு அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சூரியமூர்த்தி இது ரீஜா

மனோகரன். இவங்க வந்து அடிக்கிற வெயிலுக்கு இதமான பாடலாக மழையே மழையே பாடல் மனதுக்கு இதமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சூடான வெயிலுக்கு இதமான குளிருக்கும் நதிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும், நதியை நதியை பாடலும் முன் எடுத்து கட்டியது போல இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராமகிருஷ்ண கோவிந்தராஜன் பாட்டாருமை நதியே நயல் நதியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கடந்த கால வாழ்க்கையின் மாற்றங்கள் என்னென்ன மற்றும் பொன்னான நாட்களை நினைவேற்கும் பாடலாம் அவரவர் வாழ்க்கையில் எல்லா பாடல்களுக்கும் ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரீஜா மனோகரன். அடுத்து வந்து பர்வதவர்தனியும் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சுஜாதா படத்தில் வரும் நீ வருவாயன அந்த பாடல் வந்து பதிலை சொல்லியிருக்காங்க. அதாவது அழகாக ஆட்டம் பாட்டம் கொண்டாடு திரைப்பதற்கு மாலை நேரத்தில் ஒரு இசை கொண்டாட்டம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க பிரபாகரன். அடுத்து வந்து பொன்மாலை வணக்கம் சகோதரி மேடம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆரம்ப பாடல் அட்டகாசம் இன்றைய மாலை தென்றல் சோலை அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பதில் வந்து அந்த காற்றுக்கெண்ண வேலி சின்ன சின்ன மேகம் அது கொடுத்துருக்காங்க. காற்றுக்கெண்ண வேலி பாட்டிலேருந்து அது அவர்கள்லேருந்து காற்றுக்கெண்ண வேலி போட்டிருந்தோம். அப்புறம் காற்றுக்கெண்ண வேலி படம் அப்படி சின்ன சின்ன மேகமாக அதில் வரும் அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து காற்றுக்கெண்ண வேலின்னு வந்து ரிஜா மனோகரன் பர்வதவர்தினி அப்புறம் கண்ணன் இவங்கள்லாம் கூட பதில் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கலீல் அகமது வந்து பொன்னேரி அவர் வந்து சாங் சாங்கெல்லாம் சூப்பர்னு கொடுத்துருக்காங்க. பாலகிருஷ்ணன் இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அவர் வந்து. அப்புறம் ரீஜா மனோகர் வந்து அவ்வளோ ஒரு பச்சை குழந்தை அப்படின்ற அந்த படத்தின் பெயரும் பாடல் பாடலையும் குறிப்பிட்டிருக்காங்க. பர்வதவர்தினியும் அப்புறம் மரகத வேதனைக்கும் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. நன்றி வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ரீஜா மனோகரனும் மரகத வேதனையின் பயில் பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபியும் வந்து மரகத வீணை பாடலும் பெயரும் படப்பெயரும் ஒன்றே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காற்றுக்கென வேலி பட பாடலும் சொல்லி வாழ்த்து பெற்றே நன்றி சகோதரிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழுக்கிழர் தேவ பத்திரகாளி படத்தில் கண்ணனொரு கை குழந்தை இதுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சூளை ரீஜா மனோகரன் பர்வதவர்தினி. ஏழுக்கிணர் தேவா அண்ணனூர் கோயிலும் பதில் கொடுத்துருக்காங்க பர்வதவர்தினியும் இந்த ரீஜா மனோகரன் இவங்கள்லாம். சோமசுந்தர பிரபு பொன்மாலை எனக்கு மாட்டம் மாட்டம் கொண்டாட்டம் சில நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அந்த மியூசிக்கை கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க. அவர் வருவான் வடிவேலன் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பாபு முள்ளக்காடு வந்து அவர் வந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. சென்னியப்பன் கவுந்தம்பாடியிலிருந்து நிகழ்ச்சி அருமை மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் பாபு முள்ளக்காடு வந்து அவர் வந்து வருவான் வடிவேலன் அப்படின்ற பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி வாழ்த்துக்கள். அடுத்து வந்து மேலப்பட்டு தயாளர் ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. ரீஜா மனோகரும் ஒரே வானம் ஒரே பூமின்ற பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள். பூலோபாளையம் மாணவர்களின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலைப்பாய்தே கண்ணா பாடல் அருமை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க பர்வதவர்தினி. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிந்து நதிக்கரை ஓரம் திரிசூலம் பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜரும் பர்வதவர்தினியும் ரொம்ப அருமை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களோடு மலரவிருக்கும் அடுத்த பாடல் என்ன? இதோ உங்களுக்கான பாடல்.

0: நாடகமே உலகம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை பலம் பெற நாம் கேட்டது என் விருப்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேரம் 7:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்பொழுது கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
3: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரையிசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
4: வணக்கம். என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன்.

0: சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்குறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்மில் கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
1: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ஒரு டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் ஒரு 7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
0: அதை கேட்பேன். விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா நான் கருதுறேன்.
2: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்தில் ஆல்வின்ற நபர் பேசுகிறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியாக கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
3: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால் வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சக்காமலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
2: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலயமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே இதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால். ஆனால் இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னென்னா வினா விடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைங்களால பற்றி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா, நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறைய ரேடியோவில் பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோவில் பாட்டு கேட்பேன்னா தனியாக நம்ம பாட்டு போட்டு கேட்டால் தனியா ஓடும். ஆனா ரேடியோல கேக்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமை போக்குற ஒரு இதான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரெடியை பற்றி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகள் ஆகட்டும், ஏன்னா இப்போ எனக்கு குழந்தை வேறு பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல மருத்துவம்லாம் பற்றி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நைட்டு தூங்கும்போது அந்த 90s பாடல்களை

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னோர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதில் போட்டுவிடுவாங்க. இப்போ இப்படி வட்டமாக இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்ருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை பூரா எடுத்து திரும்ப சளிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுக்கங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்படி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள், சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவத்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள், இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
2: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
3: வணக்கம்
2: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா அழகா வந்திருக்கீங்க. சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாதுல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
3: நங்கவள்ளி பக்கம்.
2: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, 1வது படிக்கீங்களா 2வது? நீங்க
3: 1வது.
2: நல்லா படிக்கிறீங்களா?
3: எஸ்.
2: என்ன நல்லா படிக்கிறீங்க?
3: பாட்டு கதை.
2: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்விழி?
3: பாட்டு.
2: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது
3: அது? ஸ்பீச்.
2: நீங்க சொல்லுங்க.
3: Good morning everyone, my name is Samari. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school.

0: ஃபாதர், ஐ லவ் மை ஸ்கூல், தேங்க் யூ.
1: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த மாணவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள், இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள், இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
2: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிரக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி மொட்டைமாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தர்மபுரி வானொலி நிலையம்.
4: நேர்கள் இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம்.

இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான

0: நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறு தேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலைப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவைச் செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து

0: நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
1: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைப்பட பாடல் ஒன்று.

0: 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட மூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எல்லாரும் கடுமையா உழைக்கிறோம். எதற்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயிற்றுக்குதான்னு சொன்னா ஏத்துக்க மாட்டோம். காரணம், நமக்கு அப்புறம் நமது சந்ததியினருக்குன்னு சொத்து சேர்க்கிறோம். பணம் பணம்னு ஆளா பறக்கிறோம். பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது? இது எல்லாரும் கேட்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு இனிமே இல்லைன்னு பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா பணம் மரத்துல காய்க்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்படியாப்பட்ட மரங்கள்லாம் இப்போ பரிந்துரைகள்ல இருக்கு. மரம் வளர்ப்பு ஒரு தொழிலா? மரம் வளர்த்தால் மாங்காய் கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும், காசு கிடைக்குமா? கிடைக்கும்னு பீகார் மாநிலம் பகல்பூர் மாவட்டம் தர்காரா கிராம மக்கள் சொல்றாங்க. அதாவது, பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருந்தால் குறைஞ்சது 10 மாங்கன்றுகளை நடறது அங்க பழக்கம். எப்போதிலிருந்து இந்த பழக்கம் அங்க பின்பற்றப்பட்டு வருதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா இத ஒரு சடங்காவே அங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதனால் என்ன லாபம்? வேலூர் மூர்த்தி ஐயா, மரம் வளர்ப்பினால் என்ன லாபம்? அதுவும் மாமரம், மாங்காய் மாம்பழம் கிடைக்குது. மாமரம் மர மதிப்புடைய மரம், நிறைய மர சாமான்கள் செய்யலாம். மரங்கள் இருக்கிறதுனால சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுது. தர்காரா கிராமத்துல வசிக்கக்கூடிய ஒரு சின்ன விவசாயி சுபாஷ் சிங், 20 வருடங்களுக்கு முன்னால இவருக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறார். நிகா குமாரின்னு பேர் வச்சிட்டு ஒரு 10 மாங்கன்றுகளை அந்த ஊர் வழக்கப்படி நட்டிருக்கிறார். இந்த 20 வருடத்துல சுபாஷ் சிங் மகள் திருமணத்துக்கு பணம் சேர்க்கணுமே, செலவுக்கு

0: என்ன செய்யறதுன்னு அவர் கவலைப்பட்டதே கிடையாதான். அவருடைய மகள் வளரும் போதே அந்த மாங்கன்றுகளும் நல்லா வளர்ந்துருக்கு. 3 வருஷத்துல காய்க்கவும் தொடங்கிடுச்சு அந்த மாமரங்கள். மாம்பழங்களை சந்தையில விற்க ஆரம்பிச்சிட்டார். இத்தனை ஆண்டுகள் அந்த மரங்கள் கொடுத்த வருமானம் அவருடைய மகளின் திருமண செலவை விட அதிகம். இந்த மாங்கன்றுகளை நடும் ஒரு வழக்கத்துல எவ்வளவு பெரிய பொருளாதார ரகசியம் அடங்கி இருக்கு பாத்தீங்களா? மாமரத்தினால இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு ஒரு கேள்வி உங்க மனசுல எழலாம். தோட்டக்கலைத்துறை நிபுணர்களை கேட்டா விரிவா விளக்கமா சொல்லுவாங்க. மாமரங்கள் ஏன் ஒரு சில பழமரங்கள் சாகுபடி செய்வதன் மூலமா கிடைக்கும் வருமானம் அதிகம்தான். இத உணவு தானியங்கள் விதைத்த விவசாய அன்பர்கள்லாம் இப்போ தோப்பு பழமரங்களுக்கு மாறி இருப்பதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: மூர்த்தி ஐயா,
0: பகல்பூர் மாவட்டம் தர்காரா கிராமத்துல 1000கணக்கில் மாமரங்கள் லிச்சி மரங்கள்லாம் இருப்பது ஒரு பெரிய உதாரணம். இதே போல நம்மூர்லயும் நிறைய மரப்பிரியர்கள் உருவாகிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல சேந்தங்குடி தங்கசாமி, நெடுவாசல் ராமநாதன், புதுக்கோட்டை ஜி எஸ் தனபதி, தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பக்கத்துல சதாசிவம்னு நிறைய லட்சாதிபதிகளை கோடீஸ்வரர்களை நாம உதாரணமா சொல்லலாம். மண்ணை நம்பி மரத்தை நம்பி இவர்கள்லாம் இருக்கிறாங்க. குமிழ், முள்ளில்லா மூங்கில், மலவேம்பு, சந்தனம், செஞ்சந்தனம், நெல்லி, புளி, மகோகனி, முந்திரின்னு ஏகப்பட்ட மர வகைகளை தங்களது நிலம் மண்ணுக்கு தக்கபடி சாகுபடி செய்தால் ஒரு கல்லுல பல மாங்காய்கள் அடிக்கலாம். அடிப்போமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

0: நேரம் 7:35. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: இனிமையான பாடல்களோடு இதமான இவ்வேளையில் இளம் தென்றலோடு பாடல்களும் உலா வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியாகதொரு பயணம்தான் இந்த பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

இசையோடு கலந்த தெள்ளமுதான பாடல் ஒருபுறம், இனிமையான பயணம் ஒருபுறம், இப்படி இருந்தால் எத்தனை எத்தனை சுகம் நமக்குள். அப்படி அக்கறை சீமை பயணம் இப்பொழுது துவங்க கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே? பிரியா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் அது. அடுத்து வரும் பயணம்

அக்கறை சீமையான சீனத்து பயணத்தில் இவர்கள் இவ்வேளையில் உலா வர கேட்டு ரசித்தோம் நேர்களே. தாய் மோகாம்பிகை இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பி சுசீலா பாடிய பாடலது. நேரம் 7:45 உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இது பாட்டும் பயணமும். அடுத்து Thank you.

வெண்மனையில் செந்தேன் நிலவு அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பர்வதவாதினி வந்து வாழ்த்துக்களையும் கிரீட்டிங்ஸும் அமைச்சிருக்காங்க. இப்படி நேர்களெல்லாம் அருமையாக பதிவு பண்ணி ஒவ்வொரு பாடல்களும் கேட்டு நன்றி சொல்லும் அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

அழகிய ஜெர்மனி பயணத்தில் இளங்குயில்கள் இரண்டும் இனிய கதைகளை பேசிக்கொண்டு உலாவர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. உல்லாச பறவைகள் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலது. நேர்கள் இனிமையான பதிவுகளை வந்து போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இனிய மாலை வணக்கம் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடு அருமையான பாடல் வா பொன்மையிலே, பாடல் சூப்பர் அப்படின்னு பர்வதவதனி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அழக்கரை சீமை அழகிநிலை பிரியா படத்தில் வந்த பாடல் மிகவும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோடு தாய் முகாம்பிகை படுத்த படத்தில் ஒழித்த அந்த பாடலும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீரராகவன் இரவில் உலா ஒரு கீத நிலா, பாட்டும் பயணமும் ஊட்டும் பரவசமும் திகட்டும் நவரசமும் பண்பலை அதிசயம் பாடல்கள் சங்கமம் பெரியமுடன் அக்கறை சீமையில் பதித்த பாடல் அழகு நன்றி அப்படின்னு வீரராகவன் மாதவரத்தில் அது பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதவதி அருமையான பாடல் உல்லாச பறவைகள் படத்தில் ஒழித்த பாடல்.

0: நேர்களே, எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் நினைத்தாலே இனிக்கும். இவ்வேளையில் இதமான பயணத்தோடு பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டும் பயணமுமாய் உலாவர கேட்டு ரசித்தோம். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:55 20 நொடி. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களானால் மாதம் 3 மாதிரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொட

0: சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுவிட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிக்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, நான் இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
3: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
2: 35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை.
4: நேரம் 8:00, தொடர்வது செய்தி அறிக்கை.
5: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை களைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது.

தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில், மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1-4-4-1-6 அல்லது 104 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று மாலை மிதமான மழை பெய்தது. ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பையர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மியான்மரை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான இன்னொரு மீண்டும் வணக்கம். 8:06 கடந்து போயிட்டுருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் வந்து பேச போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது எனக்கு தெரியுது. எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த வருஷத்தில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கலாம், நம்ம எதிர்பார்த்தது ஏதாவது நடந்திருக்கலாம், மறக்க முடியாத நிறைய நினைவுகள் அந்த வருஷத்தில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வருஷம் இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய வருஷங்கள் இருக்கலாம், பட் அதில் ஒரு வருஷம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது? ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்ய கதை என்ன? அதை சொல்கிறீங்க, நான் கேட்க போகிறேன். எல்லாரும் இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அடுத்த இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மணி நேரம் இதை பற்றி பேச போகிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 044 அப்படின்ற கூடயும் சேர்த்துக்கோங்க. 2952-0853 ஆர் 2838-9871 044 அப்படின்ற கோடியும் போட்டுட்டு கால் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் உங்களுடைய மறக்க முடியாத அந்த ஸ்பெஷல் வருஷம் எது, ஏன் அப்படின்றத நான் கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன்.

0: அந்த வகையில் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். சொல்லுங்க கலா. உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம்னா எது, எந்த வருஷத்தை வந்து மறக்கவே முடியாதுங்க? எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா எந்த வருஷத்தை சொல்லுவீங்க? வருஷம் இயர் இல்ல, அது மாசம் எந்த வருஷம்? 2020 2022 இல்ல 2000 2001 அந்த மாதிரி கேக்குறேன். இந்த வருஷம் தானா? இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 5 வந்திருக்கு. சூப்பர், அதனால ரொம்ப ஸ்பெஷல் இந்த வருஷம். அது கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கிடைச்சிட்டு அடுத்து இதே போல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதே டாபிக் வைப்போம், அப்ப வந்து சொல்லுவீங்க பாருங்க. நன்றி, நன்றி இனிப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி, ஜி போஜராஜ பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். பயங்கர உற்சாகமா வந்திருக்கீங்களே.
1: உற்சாகமா உங்ககிட்ட மட்டும் தான் நான் பேசுறேன், மத்த நேரத்துல அமைதியா இருப்பீங்க.
0: ஓகே, சரி சொல்லுங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வருஷம்னா எது, ஏன்?
1: எனக்கு பிறந்த நாள் வருது இல்ல, அந்த பிறந்த நாள்ல பங்குனி 2 பிறந்தடான்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. பங்குனி 2 பிறந்தடா. அது இங்கிலீஷ் மாசம் வந்து 15 வரும், 1 16 வரும். என்னடா அது 16 வந்து 15 வந்து எப்படிதான் பிறந்த நாள் கொண்டாடுறது தெரியாது. ஆனா அந்த பங்குனி 2 மட்டும் வச்சு அந்த பங்குனி 2 தான் நமக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு நினைச்சு அந்த நாளை நானும் வருஷத்தை கூட்டிக்குவேன்.
0: ஓகே, அப்போ நீங்க பிறந்த வருஷம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வருஷம்.
1: பங்குனி தமிழ் மாசம் தான் இன்னைக்கு முக்கியமான நாளாக.
0: ஓகே ஓகே,
1: அதனால மறக்க முடியாத நாளையா.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: நன்றியா, நன்றியா.
0: வணக்கம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்கள் சார். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர், அம்பத்தூர் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: சொல்றேன் சார். ஒன்னு வந்து வணங்க வேண்டியது 3 சார். ஒன்று மதம், இன்னொன்று சட்டம், இன்னொன்று முதுமை சார். எனக்கு பிடிச்ச வருஷம் வந்து 81 சார். 1990 இல்ல சார், நான் பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும். எங்க கிரிக்கெட் டீம் பேர் வந்து சென்னை வானொலியில வந்தது சார், பெஸ்ட் ஆஃப் புத்தூர் கிரிக்கெட் அசோசியேஷன். எல்லாரும் துள்ளி குச்சானுங்க சார், ஆனா எங்களை எதிர்க்கிறவங்க யாருமே மதிக்கவே இல்லை சார். கொஞ்சம் கூட மதிக்கல. எல்லாரும் நம்மளுக்கு உடம்பு சுகவீனம் ஆயிட்டா கூட எதுவும் வந்து விசாரிக்க மாட்டாருங்க, அவ்வளவு விரோதம். ஆனா நாங்க வந்து பெரிய சாதனை பண்ணோம் சார், 189 ஓவர்ஸ்ல வச்சோம். எந்த ஒரு கிரிக்கெட் கிளப்பும் நியரிங் வர முடியாது. அந்த ரத்தன் வரை சொன்னாரு, அம்பத்தூர்ல இருந்து பெரிய டீம் வந்திருக்கு, ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கான்னு சொன்ன அதை காதல கேட்கும் போது ரொம்ப மகிழ்ந்தேன்.
0: சூப்பருங்க, சூப்பர்.
2: நிறைய வருடங்கள் இருக்கு சார்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: சென்னை மாங்காடு, விஜய் நாராயணன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வருஷம்னா அது எது, ஏன்?
3: 1986.
0: எதனால, என்ன ஸ்பெஷல்?
3: எனக்கு திருமணம் வந்தது.
0: ஆஹா, சோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷம் ஆயிடுச்சு.
3: அதுக்காக தான்.
0: சூப்பருங்க, சூப்பர். நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
3: நன்றி நன்றி.
0: ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேவரட் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? அதாவது இந்த இந்த வருஷத்துக்கு பின்னாடி இது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தர் மேட்ச் விளையாண்டோம், மேட்ச் ஜெயித்தோம், அந்த வருஷம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள். ஒருத்தங்க வந்து இந்த வருஷம் நான் பாஸ் பண்ண டிகிரி, அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள். ஒருத்தர் பிறந்த வருஷத்தை வச்சு சொன்னார், ஒருத்தர் பார்த்தா கல்யாணான வருஷத்தை வச்சு சொல்கிறாரு. சே, இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஃபேவரட்டான விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் கேட்க நானும் ரொம்ப அவலாக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ நமக்கு மிதமான மழை அங்கங்கே பெஞ்சிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. மழை வரும் அப்படின்ற ஒரு அழகான பாடல் இந்த தருணத்துக்கு வெப்பம் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. சூசைன் பாடின பாடல், நாமுத்துக்குமார். வரிகளில் ஜோஷுவா ஸ்ரீதருடைய இசையில. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வந்துட்டு 8:12 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னு போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி.

0: பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
1: நீ கோரினாய்
2: ஏழு 7:18 கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது, ஏன் அப்படின்றத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது, ஏன்?
3: 1968 ஜூலை மாதம் முதல் தேதி நான் மறக்க முடியாத வருஷம்யா.
2: எதனால்?
3: அன்றுதான் ஆசிரியர் பணி, அரசு பணியில ஆசிரியர் பணி கிடைச்சதுங்க. அன்னைக்குதான் நான் ஜாயின் பண்ணேன்.
2: ஓகே.
3: அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப வீக்னஸா இருந்தேன்.
2: வாழ்க்கையே மாற்றின ஒரு நாள்.
3: என் வாழ்க்கையிலே கொஞ்சம் முன்னேற்றம்.
2: சூப்பருங்க, சூப்பர்.
3: கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக பணி புரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேங்க.
2: அருமை, அருமை, அருமை.
3: நல்லா சிறுபிடித்து பெற்றிருக்கிறேன்.
2: சூப்பர், சூப்பர். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நன்றி பகிர்ந்ததுக்கு. நன்றி, நன்றி,
3: நன்றி.
2: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
4: வணக்கம் ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
2: சொல்லுங்க,
4: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நான் நலமா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது?
4: 30/8/2022.
2: ஏன்?
4: என்னோட லைஃப்ல நான் ஜென்மம் எடுத்ததுக்கே அதுதான் பலன் கிடைச்சது, அந்த வருஷம்
2: தான்.
4: ஆகாஷவாணி நிலையத்தோட மண்ணை முடிச்ச அந்த நாள், அதுதான் என்னோட லைஃப்ல நான் பிறவி எடுத்து அந்த ரேடியோ பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து கேட்டு கேட்டு பலன் எனக்கு விவத் பாரதி கொடுத்தது. அந்த நன்றி கடன் என்னைக்கு அன்னைக்கு நான் இறுதி மூச்சு வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த வருஷத்தை என் ஜென்மத்துல மறக்கவே முடியாது. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா கூட அந்த மறக்க
2: மாட்டேன்.
4: 2023. ஆமாங்க சார், பிறந்த பயனை அடைஞ்ச மாதிரி ஒரு ரேடியோ கேட்டதுக்கு எல்லாம் ரேடியோ கேட்டுட்டு உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கான பலன் எனக்கு விவத் பாரதி கொடுத்தது. அந்த நன்றி கடன் சொல்ல முடியாதுங்க சார். அந்த வருஷம் தான் எனக்கு ஸ்பெஷல்.
2: சூப்பருங்க, சூப்பர்,
4: சூப்பர் டாபிக்.
2: நன்றி,
4: நன்றி,
2: நன்றி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி,
4: நன்றி.
2: வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது?
5: வாய்ஸ் கேக்குதுல ப்ரோ?
2: கேக்குது, கேக்குது. சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது?
5: என்னால 2017 என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது.
2: எதனால்?
5: ஆமா, என்னன்னா அந்த தீபாவளி ஃபங்க்ஷன் இருக்குல்ல ப்ரோ, கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பத்துல சேர்ந்த 76 நபர்கள் ஒன்னா சேர்ந்து கொண்டாடினோம் ப்ரோ.
2: வாவ், சூப்பர்.
5: ஆமா, அது மாதிரி என்னுடைய லைஃப்ல கொண்டாடினதே இல்ல அப்படின்னு.
2: அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கலையா?
5: சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒன்று கூடல் நிகழ்வு எங்க குடும்பத்துல நடந்ததே இல்ல ப்ரோ. பாத்தீங்கன்னா பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, இது வந்து அந்த ஒரு 2017 நாங்க எடுத்திருக்கிற அந்த பிக்சரை அளவும் பார்க்கும் பொழுது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி அப்படிங்கறது வந்து அவ்வளவு ஒரு ஹாப்பினஸாக இருந்தது ப்ரோ. அந்த எல்லாருமே சேர்ந்து ஒன்னா அந்த ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் கொண்டாடினது. கிட்டத்தட்ட ஒரு 25 கொட்டி கிராக்கர்ஸ் வாங்கினோம்.
2: சூப்பர், மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணுங்க கூடிய விரைவில்.
5: எல்லாரும் அவங்கவங்க ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு இது பட்டாசு பாக்கெட்னு சும்மா தெருவை அத்தர்ல விட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாட்டி அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சாங்க, சமையல மத்தியானம் 2 மணிக்கு தான் முடிச்சாங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இங்கேயும் பண்ணல. கைப்பட குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நாங்க வந்து சமைச்சு சாப்பிட்டோம். அன்னைக்கு நைட்டு பெரிய ஒரு அண்டா நிறைய சாப்பாடு போட்டு அந்த நிலாச்சி ஒரு பாட்டி கொடுத்தாங்க. அது மறக்கவே முடியாது ப்ரோ அந்த இயர்ல.
2: சூப்பருங்க, சூப்பர், சூப்பர், நன்றி.
5: இந்த வருஷம் 2017 ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படினு சொல்லுவாங்க.
2: ஓகே, திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணுங்க. நன்றி பகிர்ந்ததுக்கு.
5: ஆமா ப்ரோ, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லணும், கண்டிப்பா கேட்பேன். சரியா?
2: ஓகே, ஓகே.

0: ஓகே, நன்றி நன்றி. வணக்கம்
1: நண்பருக்கு, இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அடையாளமட்டில இருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு
1: சூப்பரான தலைப்பு.
0: சூப்பரான தலைப்பு தான், இப்ப நீங்க சொல்லணும் எந்த வருஷம்னு.
1: சார், எனக்கு எனக்கு கல்யாணம் நாள் வந்தா நல்ல சிறப்பா இருக்கு சார்.
0: அதுதான் எப்போ?
1: 16/10/83 கல்யாணம் ஆச்சு சார் எனக்கு. அந்த வருஷம் வந்தாவே இந்த ஞாபகம் வந்துட்டு சார். இப்போ எங்க பசங்க எல்லாம் நிறைய பேர் பேர் பசங்க ஆயிட்டாங்க. அந்த கல்யாண நாள் வந்தா நல்லா கொண்டாடுவாங்க சார்.
0: சூப்பர்.
1: துணிமணி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, என் மனைவிக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த கல்யாண நாள் வந்தாக்கா. சார்
0: சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப அந்த வருஷம் 1983 உங்க கல்யாண நாள்.
1: அந்த அந்த மாசத்துல தீபாவளி வர வரும் சார். தீபாவளி கொண்டாந்தா பக்கத்துல ஒரு ஒரு ஒரு 5 நாள்லயே தீபாவளி வந்துடும். அதுக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க சார். எனக்கும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும்
0: சூப்பர் சூப்பர்
1: சூப்பரா செய்வாங்க. ஒரு
0: பையங்கிறான்.
1: அந்த வருஷம் வந்தாவே எங்களுக்கும் ஜாலியா இருந்தாடா, துணிமணி எல்லாம் ஜாலியா வரும் எங்களுக்கு.
0: சூப்பர் சூப்பர், நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: வாய்ப்பு கொடுத்து
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த வருஷம் மறக்க முடியாதது?
2: 1990.
0: இதனால்
2: குதிரை வண்டி எல்லாம் போச்சு, டபுள் மாடி பஸ் எல்லாம் போச்சு, ரிட்டா வண்டி இதெல்லாம் பாக்கும்போது அச்சமா நைட்ல கொண்டாந்து குளிச்சு ஏசி வைப்பாங்க எங்க ஊர்ல. அந்த பகல்லதான் வைப்பாங்க, நைட்ல வைப்பாங்க. அதெல்லாம் பாக்கும்போது ஒரு வித்தியாசமா இல்ல, அந்த வருஷம் ஃபுல்லாவே எனக்கு ஒரு புதுசாவே வாழ்ந்துகிட்டு
0: இருந்தேன்.
2: சென்னை தண்டையார்பேட்டையில வந்து இறங்கினேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து மகாராணி தியேட்டர்ல ஆட்டோ ராணிங்கிற படம் பார்த்தேன். அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த ரொம்ப ரசிச்சேன். அதன் கூட மக்களை வந்து வித்தியாசமா ரசிச்சேன். அதாவது ஒரு சின்ன சின்ன குட்ட குட்ட குட்டியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அழகா ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டு எவ்வளவு ஒரு ஜாலியா சந்தோஷமா எல்லாம் வேலைக்கு போவாங்க, குடுக்கிட்டு எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கிறவங்க. ஜப்பான்ல சுறுசுறுப்பா இருப்பாங்களே இருக்கிறாங்க. எங்க ஊர்ல எல்லாம் எதுவும் எல்லாமே பொறுமையா அழகா செய்வாங்க. இங்க எல்லாம் சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்பு தான் என்ன வந்து ஊக்குவிச்சது.
0: சோ இப்ப நீங்க முழுசா சென்னைக்காரராவே மாறிட்டீங்க.
2: முழுக்க முழுக்க சென்னை தான் எனக்கு.
0: சூப்பருங்க சூப்பர்.
2: 1990 மறக்கவே முடியாது. அவர் ஏறக்குமானோ அப்பதான் அறிமுகம் ஆகுறாரு. அதெல்லாம் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு
0: அருமை அருமை. நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றி சார். நன்றி.
0: கேட்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய அந்த மறக்க முடியாத வருஷம் அண்ட் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அழகான கதை. ஸோ கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உத்தம புத்திரன் படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பாடின பாடல், ஏக்நாத் வரிகள, விஜய் ஆண்டனி இசையில் ஒரு சூப்பரான பாடல். 8:25 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினால்
0: எட்டு மணி 31 நெருங்கிட்டு இருக்கு. நீ கொரோனா நிகழ்ச்சியில உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது, ஏன் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: சோகமா நடந்த விஷயம், அதுக்கப்புறம் சந்தோஷமா நடந்தது. அதுல ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் சோகமா நடந்து நான் சந்தோஷமா வச்சுங்க. 2020 செப்டம்பர் எனக்கு ரெண்டு காலம் அடிபட்டுச்சு. 2025 செப்டம்பர் வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அந்த டைம் கொரோனா எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல மறக்க முடியாத ஒரு டெத் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, நம்ம இருந்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த 15 நாள் கொரோனாக்காக இருந்தேன் சார். அதனால எனக்கு ஆபரேஷனே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, நல்ல விஷயமா இருந்தது சார். 2020 கொரோனா டைம்ல.
0: ஓகேங்க, ஓகே ஓகே,
2: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, நன்றி, வணக்கம். உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது, ஏன்?
3: என்னோட மறக்க முடியாத வருஷம் தான் நிறைய இருக்கிறது. ஆனாலும் வந்து இந்த பொது வாழ்க்கையில, அதாவது சினிமா வாழ்க்கையில வந்து 1997 செப்டம்பர் 27 என்னால மறக்க முடியாது. என்ன வந்து சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல வந்து பிரபல பத்திரிகை பரிசீலிப்பு விழால வந்து

0: ஒன்ஸ் மோர் திரைப்பட விழாவுக்காக சரதேவி அம்மா, சிவாஜி கணேசன் ரெண்டு குடும்பத்தாரோட என்னை அவங்க குடும்பத்தாரோட வருவதாக சேர்த்து நாங்க இருந்து பேசிக்கிட்டு அந்த நாளை மறக்கவே முடியலை.
1: செம நாள்.
0: ஏன்னா வந்து என்ன அவங்க எல்லாருமே சேர்ந்து சங்கமிக்கக்கூடிய நாள்ல வந்து எனக்கு அதுல ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா. அந்த நாளு அந்த போட்டோஸ் அப்புறம் நான் பத்திரிகை எழுத காட்டுற எல்லாமே பொக்கிசமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: என்ன லாஸ்ட் டைம் நான் உங்க கூட பேசுறதுக்கு கூட சரதேவி அம்மா அவங்க மறைவை பத்தி தான் உங்ககிட்ட பேசினேன். ஏன்னா உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, அவங்க வீட்டுல கூட அவங்கள மாதிரி ஒரு கௌதம் இருக்காருன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஆமா, அவரோட பேர் கௌதம் ராமச்சந்திரன், அவங்களோட பையன். அதனால வந்து அந்த 1997 செப்டம்பர் 27 நாள் நேரு இந்த இடத்துல அந்த முன்னிரவு நடந்த நிகழ்ச்சி என்னால் இன்று ஒரு மறக்க முடியாத நாளாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். நிறைய இருக்கிறது பொது வாழ்வுல இதை சொல்றேன்.
1: சூப்பருங்க, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது?
2: போன வருஷம் தான் சார், 2025.
1: ஏன் ரொம்ப பக்கத்தில் சொல்லியிருக்கீங்க?
2: ஆமாம் சார், போன வருஷம் நல்ல ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கேன் சார். சர்ட்டு பழைய தைக்க வேண்டியது ஒரு 3 ஷர்ட்டு, அப்பா ஒரு 3 ஷர்ட்டு ஏற்றேன், ஒரு 6 ஷர்ட்டு ரெடி பண்ணுது சார்.
1: பரவாயில்ல, கண்டிப்பா மறுபடியும் இதாகும், போயிட்டு வாங்க. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க.
3: மறக்க முடியாத வருஷம் வந்து 1984 சார்.
1: எதனால்?
3: திருமணம் சார். எனக்கு
1: பியூட்டி
3: என்ன தெரியுங்களா, நானும் என் மச்சானும் ஒரே கார்ல ஊர்வலம் வந்தோம். அதாவது மாப்பிள்ளை ஊர்வலம் மினி மாப்பிள்ளை எடுத்து கோயில் மண்டபத்தில் இருக்கும். அருமையான வருஷம் சார், 1984.
1: சூப்பருங்க, அப்படியே கண் முன்னாடி வருதா நீங்க சொல்ல சொல்ல நடந்ததெல்லாம்.
3: ஆமா சார், நினைவுபடுத்திட்டீங்க சார், ஞாபகம் இருக்கு, அதை நினைவுபடுத்தி பாருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி.
3: வாழ்க நலமுடன்.
1: நன்றி நன்றி பகிர்ந்தது. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
4: நான் திருப்பதியில இருந்து எட்டே பிரெஞ்சு பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமா சொல்லுங்க.
4: என்ன பதினஞ்சு ஆனா அந்த என்னவரும் நல்லா பண்ணவர், அதுவும் சவால் விட்டா பண்ணாம பாருங்க. எல்லா எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் நான் தான் கூட உங்களோட எங்க அண்ணன் பொண்ணு 412 மார்க் வாங்கினான். இவன் என்ன சொன்னா உன்னோட 1 மார்க்காக ஜாஸ்தி வாங்கன்னு சொல்லி 470 மார்க் வாங்கினான்.
1: அப்பா தொடர்ந்து பேசலாம். ஒவ்வொருத்தருடைய கதையும் அவ்வளவு அழகா இருக்கு. சிலருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு சுகமாக இருக்கலாம், பட் பரவாயில்ல, சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டா நம்மளும் நல்லா பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த எனர்ஜியோட இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். ராவணன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், ஸ்ரேயா கோஷல் குரல்ல, வைரமுத்து வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில. 8:37 நெருங்கிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ராவணன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பால் கேட்டு முடிச்சோம். 8:41 கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வருஷம்னா அது எது, ஏன், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் சலிக்காமல் இதுதாங்க காரணம், இதுதாங்க எனக்கு பிடிச்ச வருஷம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: சார் வணக்கம், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம்னா இது?
1: 1982 வரை சார்.
0: அதாவது ஒரு வருஷம் இல்லை, இந்த
1: அஞ்சு அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 87 வரை ஒரு நண்பர்கள் அப்படின்ற ஒரு இது வாழ்க்கையில் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான வருஷம் சார். அது 5 வருஷம் நண்பர் எல்லாருமே ஒரு கடையில வேலை பார்த்தோம் மயிலாப்பூர்ல. அப்ப எல்லாமே பார்க்கும்போது அந்த வருஷத்துல சேர்ந்தோம், 87 பிரிஞ்சிட்டோம், ஆனா இன்னும் தொடர்புல இருக்கும்.
0: பரவாயில்ல,

0: நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல சந்திக்க போறோம்.
1: ஆஹா, 87 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இருக்கே.
0: கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் நாளைக்கு போன் பண்ணேன், வர்றேன் அப்படின்ட்டான். வண்டி எடுத்துட்டு வரேன், வந்துருங்க எங்க வீட்டுக்குலாம்
1: வாங்கன்றதான்.
0: போன் பேசிக்கிட்டு தான் இருப்போம் அடிக்கடி.
1: சூப்பருங்க.
0: வருவான் சென்னைக்கு, நானும் அங்க போனா வீட்டுக்கு போவேன்.
1: ஆஹா, இப்பெல்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷமே பெருசா இருக்கு. நீங்க இவ்வளவு வருஷமா இன்னும் தொடர்புல இருக்கீங்களே, பெரிய விஷயம்.
0: ஆமா சார், ஒரு 3 பேர் நாங்க எப்பவுமே நண்பரா இருக்கோம். ஊருக்கு போனா நாங்க பாப்போம், அவன் வந்தாலும் பாப்போம், அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கேன்
1: சார். சூப்பர் சூப்பர், நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
0: உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷம் சந்தோஷம், நன்றி. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கதையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ரீசனாக இருக்கும். ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ் வாங்கினதுனால அது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லும்போது, ஆஹா, நம்ம வந்து பிடிச்ச விஷயத்தை இதுக்குள்ளே வரையறுக்க முடியாது, ஒரு லிமிட்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்றத எனக்கு இன்னைக்கு புரிய வச்சுருக்கீங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
2: '93 எங்களுக்கு திருமணம் சார். 4 ஆண்டுகள் குழந்தை கிடையாது. 97 4 ஆண்டுகள் கழித்தான்
1: '97
2: இப்ப மருத்துவத்துறையில பணியாற்றிக்கிட்டு வர்றாப்ல சார். என்னுடைய மூத்த புதல்வன், அது நீங்க டைட்டில் வைத்த போது என்னுடைய மூத்த புதல்வன் பிறந்த 1997 வந்து மறக்க முடியாத ஆண்டு சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.
1: நன்றி நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
2: நன்றிங்க சார்.
1: ஸோ குழந்தை பிறந்தது எவ்வளோ ஒரு மறக்க, கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்த வருஷம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவனை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஸ்பெஷலில் ஸ்பெஷலுக்கே ஒரு ஸ்பெஷல்னு அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போது அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
3: சொல்லுங்க
1: ஆனந்த்.
3: 2025 மறக்க முடியாது.
1: 25 தான் பக்கத்தில் தான் சொல்லியிருக்கீங்க.
3: மறக்க
1: முடியாத வருஷம் சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பையா படத்துல இருந்து ஒரு அழகான பாடல், ஹரிச்சரண் தன்வி இணைந்து பாடின பாடல். நாமத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஒரு சூப்பரான பாடல் பையா படத்தில் வந்துட்டு இருக்கு. 8:45 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 7:50 கடந்து போயிட்டுருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது, எதனால் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். எப்படிலாம் ஆசோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. அதே போல் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய பதிவுக்கு கீழே நம்ம போஸ்ட் கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வேப்பம்பேட்டில இருந்து பேசுறேன், நாராயணன்.
0: சொல்லுங்க.
1: என்னோட மறக்க முடியாத சந்தோஷம்னா எங்க சிக்ஸ்த்ல வந்து ஸ்கூல்ல படிச்சப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புதுமையா இருந்தாங்க. அந்த க்ளோஸ்னஸ் பிரியறப்பதான் கொஞ்சம் கண்ணீரா இருந்தது.
0: எந்த வருஷம்?
1: 2021.
0: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: Thank you ma'am.
0: நன்றி. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். கயப்பாக்கம் நடராஜன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சி. நலமா இருக்கையா?
0: சொல்லுங்க.
2: என்னுடைய திருமண நாள் 21/6/81. அன்றைக்கு திருமணம். திருமணம் முடிச்சு ஒரு 10 மணிக்கு அவருடைய தகப்பனார் கொஞ்சம் ஆனந்த கண்ணீர்ல கண்ணீர் விடுறார். அம்மா இந்த மாதிரி நீங்க அவங்க வீட்டுக்குதான் போய் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னுடைய துணைவார் கண் கடைகள் நானும் பக்கத்துல இருக்கேன். அந்த நினைவுகள் எப்பவுமே எங்களுக்கு இருந்துருக்கு ஐயா.
0: அருமை அருமை. நன்றிங்க.
2: சந்தோஷம்.
0: வணக்கம். சூப்பர். இப்படிதான் இப்படிதான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத வருஷம்னு எதை நினைக்கிறீங்க, ஏன் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் நேயர்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. பிரபாகரன் வந்து அவரும் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைனில் வராங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் லஞ்சமா கோபாலகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க
3: சார். நான் வந்து 1987 சார்.
0: எதனால 1987?
3: 87ல் மேரேஜ் ஆச்சு பிப்ரவரி மாதம். அதே வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமா எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை 9 வருஷம் கழிச்சு சார்.
0: சூப்பருங்க சூப்பர். ரொம்ப ஸ்பெஷல்.
3: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க. நன்றி நன்றி.
3: தேங்க்யூ.
0: ஸோ பிரபாகரன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, 1998 March 20 அன்னைக்கு தான் எனக்கு வங்கி பணிக்கு ஆணை கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
4: ஹலோ.

0: இல்ல இருக்கீங்க பேசலாம்.
1: சார் நான் திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு மறக்க முடியாத வருஷம் எது?
1: 1973.
0: எதனால 73? அதுல என்ன ஸ்பெஷலா உங்களுக்கு?
1: எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கல்யாண ஏற்பாடுல எங்க பொண்ணுக்காக போகும்போது எங்க பொண்ணு பொண்ணுடைய அண்ணன் வந்து பொண்ணு கொடுக்க மறுத்துட்டாரு. சரிண்டி நானுங்க.
0: ஓகே, ஸோ இதில் இவங்க மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பிரபாகரன், விஆர் செந்தில், என்ஆர்சி, மனோகரன், மந்தவெளி விநாயகம், மீரா வெங்கட்ராமன், கலில் அகமத், முகமது மியான், கோபி, ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வீரராகவன், ராஜமாணிக்கம் கோபி, கமலாவர்தன், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, அதுக்கப்புறம் பி புஷ்பா, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், அதுக்கப்புறம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், அந்தோனிராஜ், அதை தொடர்ந்து பர்வதவர்தினி, பழனி கவிதா, அதுக்கப்புறம் ஏழுக்கிணறு அபுதாகிர், மதுரை சோ சண்முக சுந்தரம், சோமசுந்தர் பிரபு, இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்கில் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்துக்களோடு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய அந்த மறக்க முடியாத வருஷம் என்ன அப்படின்றதையும் சொல்லி எதனால் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் வாயிலாகவும் ஃபோன் மூலமாகவும் இணைந்த நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் ட்ரை பண்ணி லைன் கிடைக்காமல் போயிருக்கும், ஃபீல் பண்ண வேணாம், அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் இணையலாம். அடுத்த நிகழ்ச்சியில் இதே போல் இன்னொரு சூப்பரான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அடுத்த இன்னொரு சூப்பரான டாப்பிக் பயங்கரமாக யோசிச்சு எடுத்துகிட்டு வரேன். எனிவேஸ், நிகழ்ச்சியில் பங்கெடுத்த கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. நீக்கு ஒரு நாளினுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக நான் மகாநல்ல படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. யுவன் சங்கர் ராஜா, தன்விஷா பாடியிருக்காங்க. யுகபாரதி வரிகள் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடல் நிறைவு பாடலாக வந்துட்டுருக்கு. மறுபடியும் 9 மணிக்கு பொன்னியின் செல்வன்களை தொடர்ந்து அடுத்து என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் இணையலாம். கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் இரவு 9 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நந்தினியும் வந்தியத்தேவனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால் அதை தான் நிறைவேற்றித் தருவதாக வந்தியத்தேவன் நந்தினியிடம் கூற, அவள் தனக்கு ஒரு பறக்கும் குதிரை வேண்டும் என்று கேட்கிறாள். இந்த கோட்டையை சிலர் பல்லவராயன் கோட்டை என்றும் இன்னும் சிலர் பாண்டியராயன் கோட்டை என்றும் சொல்லுவார்கள். இரண்டிலும் உண்மை உண்டு. ஆனால் நன்றாக வழி தெரிந்தவர்களாலேதான் இதற்குள்ளே வந்துவிட்டு வெளியேற முடியும். என்ன சொல்லுகிறீர்? என் ஆட்களை அழைத்து கொண்டு போய்விடச் சொல்லட்டுமா, அல்லது நீரே வழி கண்டுபிடித்து?
1: இல்லை தேவி, வழி கண்டுபிடித்து சொல்ல எனக்கு நேரமில்லை. என்னை அழைத்து வந்தவர்களை திரும்ப அழைத்து சொல்லட்டும். ஆனால் நான் போவதற்கு முன்னால் என்னை தாங்கள் அழைத்து வரும்படி சொன்ன காரணம் வேறொன்றும் இல்லையா? நான் தங்களுக்கு செய்யக்கூடிய உதவி வேறொன்றும் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
0: நல்லது, நீர் கேட்கிறபடியால் சொல்லுகிறேன். பறக்கும் குதிரை ஒன்று எனக்கு வேண்டும். உம்மால் முடிந்தால் சம்பாதித்து வந்து கொடுக்கலாம்.
1: என்ன, பறக்கும் குதிரை என்றா சொன்னீர்கள்?
0: ஆம், பறக்கும் குதிரைதான்.
1: பறப்பது போல அதிவேகமாய் ஓடக்கூடிய அரபு நாட்டு குதிரையை சொல்லுகிறீர்களா?
0: இல்லை இல்லை, என்னால் அத்தகைய குதிரை மேல் ஏறவே முடியாது. பூமியில் கால் வைத்து ஓடும் குதிரையை நான் சொல்லவில்லை. பறவைகளைப் போல இறகுகளை விரித்து வானத்தில் பறந்து செல்லும் குதிரையை சொல்லுகிறேன். அம்மாதிரி அதிரசய குதிரைகள் இந்த பூவுலகில் எங்கேயோ இருப்பதாக கதைகளில் கேட்டிருக்கிறேன். அத்தகைய இறகுள்ள பறக்கும் குதிரைதான் எனக்கு வேண்டும்.
1: எதற்காக? சொர்க்கலோகத்துக்கு பறந்து போகுவா?
0: என்னை பார்த்தால் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவளாக தோன்றுகிறதா? அத்தகைய புண்ணியம் செய்தவள் அல்ல நான், கூடிய பாவங்கள் பல செய்தவள்.
1: சொர்க்கத்தில் உள்ளவர்கள் புண்ணியம் மட்டும்தானா செய்திருக்கிறார்கள்? அங்கேயும் பாவங்கள் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரம் தேட பூபுலகத்துக்கு வருகிறார்கள். வந்த காரியமானதும் சொர்க்கத்துக்கு போகிறார்கள்.
0: இல்லை, எனக்கு சொர்க்கம் போக விருப்பமில்லை. பாண்டிய நாட்டில் ஒரு பாலைவனம் இருக்கிறது. அதன் நடுவில் சில மொட்டை பாறைகள் இருக்கின்றன. புல் பூண்டு முளைக்காத பாறைகள். அவற்றில் சில முளைகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் அந்த

0: முழைகளில் திகம்பர ஜைனர்கள் இருந்து தவம் செய்தார்கள். இப்போது பாம்புகளும் நரிகளும் அவற்றில் வசிக்கின்றன. தேவலோகத்து அமராவதி நகரை காட்டிலும் அந்த பாண்டிய நாட்டு பாலைவன பாறைகளே எனக்கு அதிகம் பிடித்தமானவை.
1: தேவி, தங்களுடைய ஆசை அதிசயமானதுதான்.
0: பறக்கும் குதிரை கிடைத்தால் நான் அந்த பாலைவனத்துக்குப் போவேன். பிறகு அங்கிருந்து இலங்கை தீவுக்கு பறந்து செல்வேன். இலங்கையில் வானை முட்டும் மலைகளும் அம்மலைகளை மறைக்கும்படி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த காடுகளும் இருக்கின்றனவாம். அந்த சோழ நாட்டில் காணப்படும் எருமை மந்தைகளைப் போல இலங்கை காடுகளில் யானை மந்தைகள் தெரியுமாம். அவற்றையெல்லாம் பார்ப்பேன். இன்னும் இந்த பூவுலகத்தின் மத்தியில் உலகம் தோன்றின நாள் தொட்டு பனிக்கட்டியால் மூடப்பட்ட சிகரங்களுடைய மலைகள் இருக்கின்றனவாம். சூரியன் உதயமாகும் சமயத்தில் அவை வெள்ளி மலைகளைப் போல ஜொலிக்கும். பறக்கும் குதிரை மேல் ஏறிச் சென்று அந்த மலை சிகரங்களை பார்க்க விரும்புகிறேன். இன்னும் அப்பால் பாண்டிய நாட்டு பாலைவனத்தைப் போல 10,000 மடங்கு விஸ்தாரமான பாலைவனங்கள் ஒரே வெண் மணல் காடாக இருக்குமாம். பகல் வேளையில் அங்கே எரியும் தீயின் மத்தியில் இருப்பது போல தோன்றுமாம். அங்கேயெல்லாம் போக விரும்புகிறேன். இன்னும் அப்பால் போனால் கடுங்குளிர் காரணமாக கடல் நீர் உறைந்து கெட்டிப்பட்டு மனிதர்களும் மிருகங்களும் நடந்து போகும்படி இருக்குமாம். பறக்கும் குதிரை மேல் ஏறிச் சென்று அந்த இடங்களை பார்க்க விரும்புகிறேன்.
1: தேவி, என்னால் அத்தகைய பறக்கும் குதிரையை தங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாது. ஆனால் தாங்கள் கூறிய சில இடங்களுக்கு போகச் சுலபமான வழி இருக்கிறது. ஒரு நல்ல படகிலே ஏறினால் அரை நாளில் இலங்கைக்கு போகலாம். கப்பல் ஏறிச் சென்றால்
0: ஐயா, அந்த வழி எனக்கு தெரியாத வழியல்ல. ஆனால் எனக்கு கடலை கண்டால் பயம், கப்பலிலே ஏறுவதென்றால் பயம், நதியை படகில் ஏறி கடக்கும்போது படகு அசைந்தால் கூட பயம். ஆகையால் உம்முடைய யோசனை எனக்கு சிறிதும் பயன்படாது. நீர் போய் வரலாம் என்று கூறி நந்தினி எழுந்தாள்.
1: தேவி, வேறொன்றும் தாங்கள் என்னிடம் சொல்வதற்கு இல்லையா?
0: இல்லை, நீர் ஏதோ சொல்ல விரும்புவது போல காண்கிறது.
1: ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், அதற்கு மட்டும் விடை சொல்ல வேண்டும். சில நாளைக்கு முன்பு தாங்கள் இலங்கைக்கு வந்திருக்கவில்லையா? அனுராதபுரத்தின் வீதிகளில் இருண்ட நிழலில் தனியாக நின்றிருக்கவில்லையா?
0: இல்லவே இல்லை. பழுவேட்டரையரின் அரண்மனையையும் காவலையும் தாண்டி நான் ஒரு பொழுதும் அப்பால் சென்றதே இல்லை. உமக்கு ஏன் அத்தகைய சந்தேகம் உதித்தது?
1: அமணி, இலங்கையில் சில தினங்களுக்கு முன்பு தங்களை பார்த்தேன். பறக்கும் குதிரை என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, ஒருவேளை உண்மையில் அத்தகைய குதிரை தங்களிடம் இருக்கிறதோ, அதில் ஏறி அங்கு வந்தீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் இப்போது போல் ஆடை ஆபரணங்கள் புனைந்து அலங்காரமாக இருக்கவில்லை. சாதாரண சேலை ஒன்று மட்டும் உடுத்தி ஒருவித ஆபரணமும் புனையாமல் கூந்தலை விரித்து போட்டுக் கொண்டு நின்றீர்கள். அந்த ஸ்திரீ தாங்கள் அல்லவா?
0: இல்லை, நான் இல்லை ஐயா. நீர் கூறும் அந்த ஸ்திரீ வாய் திறந்து ஏதாவது பேசினாளா?
1: இல்லை இல்லை, ஜாடையினாலே தான் பேசினாள். ஆனால் தங்களுக்கு மந்திரவாதிகளுடன் பழக்கம் இருக்கிறது. ஒருவேளை அத்தகைய மந்திர சக்தியினால் தங்களுடைய சூக்ஷ்ம வடிவம் அங்கே வந்திருக்கலாம் அல்லவா?
0: நானோ என்னுடைய சூக்ஷ்ம சரீரமோ இல்லை என்றால்?
1: தங்களை வடிவத்தில் மிகவும் மொத்தவளாய் பேச முடியாத ஸ்திரீயாக அவள் இருக்க வேண்டும். நந்தினியின் பார்வை எங்கேயோ வெகு தூரத்தில் சென்றிருந்தது. ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள்.
0: ஐயா, சற்று முன்னால் எனக்கு ஏதேனும் உதவி செய்வ விரும்புவதாகச் சொன்னீர் அல்லவா?
1: ஆம்,
0: அது தாங்கள் உண்மையாகச் சொன்ன வார்த்தைதானே?
1: சந்தேகமில்லை.
0: அப்படியானால் இதை கேளும். எப்போதாவது ஒரு சமயம் மறுபடியும் அந்த ஸ்திரீயை பார்க்க நேர்ந்தாள், அவளை எப்படியாவது பிடித்து கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பியும். அது முடியாவிட்டால் என்னையாவது அவளிடம் அழைத்து கொண்டு செல்லும் என்றாள் நந்தினி.
1: அரை நாழிகைக்கெல்லாம் வந்தியத்தேவன் மறுபடியும் முல்லையாற்றங்கரையில் நின்றான். அவனுடைய குதிரையும் பக்கத்தில் நின்றது. அவனை அங்கே அழைத்து வந்தவர்கள் ஒரு நொடியில் மறைந்து விட்டார்கள். தேவராளனை கூட காணவே இல்லை. முல்லையாற்றங்கரையோரமாக குதிரையை மெதுவாகவே செலுத்திக் கொண்டு வந்தியத்தேவன் இரவெல்லாம் பிரயாணம் செய்தான். 3 ஜாமத்தில் வால் நட்சத்திரம் அதன் பூரண வளர்ச்சியை அடைந்து வானத்தில் ஒரு நெடிய பகுதியை அடைத்துக் கொண்டு காணப்பட்டது. மக்கள் உள்ளத்தில் பீதியை விளைவித்த அந்த தூமகேதுவின் காரணமாக உண்மையிலேயே ஏதேனும் விபரீதம் ஏற்படப் போகிறதா, அல்லது இதெல்லாம் வெறும் குருட்டு நம்பிக்கைதானா என்று அடிக்கடி அவன் சிந்தனை செய்தான். நந்தினியின் நினைவு இடையிடையே வந்து கொண்டிருந்தது. அவள் கூறிய வார்த்தைகளெல்லாம் அவன் மனத்தில் நன்கு பதிந்திருந்தன. முதல் தடவை

0: அரண்மனையில் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவருப்பு உணர்ச்சி இப்போது மறைந்துவிட்டது. ஏதோ பயங்கரமான துன்பங்களில் அடிபட்டவள் இவள் என்ற எண்ணத்தினால் ஒருவித அனுதாபமே உண்டாகியிருந்தது. ஆயினும் அவளுடைய நோக்கம் என்ன, அவள் செய்ய விரும்பும் காரியம் என்ன, அவளுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன என்பவை மர்மமாக இருந்தபடியால் ஒரு பக்கத்தில் கோபமும் இருந்தது. ஒப்பில்லாத சௌந்தரியத்தோடு ஏதோ ஒருவித மாயசக்தி உடையவள் அவள் என்று தோன்றியது. ஆதலின் அவளுடன் இனி எவ்வித சம்பந்தமும் வைத்துக்கொள்ளாமல் இருப்பதே நல்லது. பனை இலைச்சினை உள்ள மோதிரத்தை அவள் திரும்பி வாங்கிக் கொண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டாளே. நதியில் எரிந்து விடலாம், அதற்கும் மனம் வரவில்லை. இந்த அபாயகரமான காலத்தில் அது மீண்டும் சமயத்துக்கு உபயோகப்படலாம். எதற்காக எரிய வேண்டும்? பழையாறைக்குச் சென்று இளைய பிராட்டியை பார்த்து சொல்ல வேண்டிய செய்தியையும் சொல்லிவிட்டால் அப்புறம் அதை எரிந்தே விடலாம். இம்மாதிரி தொல்லையான காரியங்களில் பின்னர் பிரவேசிக்கவே கூடாது. இரவு 4 ஜாமத்தில் கிழக்கு திசையில் வெள்ளி முளைத்தது. சுக்கிரனை எதிரிட்டு கொண்டு போகக்கூடாது என்று வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருந்தான். குதிரையை நிறுத்தி ஒரு மரத்தில் கட்டி தானும் தரையில் படுத்து உறங்கினான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கந்தமாறனை பத்தி எழுதும்போது வீர இளைஞர்னும், பார்த்திபேந்திரனை பத்தி விசாரிக்கும் போது வீர புருஷர்னும் கேலியா குறிப்பிட்ட நந்தினி வந்தியத்தேவனை நேருக்கு நேரா வானர்குல வீரரேன்னு உள்ளார்ந்த மகிழ்ச்சியோட அழைக்கிறார். அது மட்டுமா, உண்மை எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு பாராட்டவும் தயங்கல. காரணம், அவனிடம் இருக்கிற கரவடமற்ற தன்மை. ஆதித்த கரிகாரர் தொடங்கி இப்ப வந்த பார்த்திபேந்திரன் வரை எல்லாரும் தன்னை கண்டு நடுங்கும் போது வல்லவரையன் மட்டும் மனத்துல உள்ளத பட்டுன்னு பேசியது. ஒரு பெண் ஓர் ஆணிடம் எதிர்பார்க்கிறது இந்த வீரம்தான்னு மனோதத்துவ வல்லுநர்கள் விளக்கம் தருவாங்க. இந்த துணிச்சலுக்கு அடிப்படை வெளிப்படைத்தன்மைன்னும் சொல்லுவாங்க. இதை தவிர வந்தியத்தேவனிடம் இருக்கிற சிறப்பு தன்மை என்னன்னு கேட்டா, மற்றவங்க நந்தினிக்கு என்ன வேணுங்கிறதுல சக்தியை செலவழிக்கிறாங்க, வந்தியத்தேவன் மட்டுமே என்ன தேவை என்பதை பரிவோட ஆராய்ஞ்சுக்கிட்டு வரோம். இந்த நுட்பமான விளக்கம் கிடைக்கும். முதல்ல ஏற்பட்டிருந்த அருவறுப்பு உணர்ச்சி மறைஞ்சு ஒருவித அனுதாபமே ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இந்த பரிவுதான் காரணம். நல்லது, குந்தவையிடம் பகிர்ந்துக்க எத்தனையோ விஷயங்கள், முக்கியமா அருள்மொழிவர்மர், நந்தினி, அவளை போலவே தோற்றம் கொண்ட அந்த மூதாட்டி, இந்த 3 பேரை பத்தின விஷயங்களை மிகவும் ரகசியமா சொல்லணும். சுந்தர சோழர் பாண்டியனை சுரம் இறக்கினார், அதாவது பாலைவனத்துக்கு விரட்டினார். மகனோ நந்தினியின் மனசை பாலவனமாக்கிட்டார். வெஞ்சுரம், இது பாலையின் கடும் வெம்மையை குறிக்கிற இலக்கிய தொடர். திரைச்சுரம், மிகவும் அரிதான இத்தொடர் நற்றிணையில இடம்பெறுது. கடக்க முடியாத அலைகளை கொண்ட கடலையும் பாலைவனமாச்சு திரிக்கும் நுட்பமான தொடர். நேர்களே, இந்த பகுதியில சொல்ல போற நகைச்சுவை துணுக்கு இறுக்கத்தை விடுவிக்கும்னு நம்புறோம். வறண்ட பாலைவனத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தார் ஒருத்தர். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எதிர வந்துகிட்டு இருந்தார் இன்னொருவர். அவர் இவரை கேட்டார், ஐயா இது ரொம்ப பெரிய பீச்சோ? சுக்கிரன் ஞாயிற்றின் குடும்பத்துல ஞாயிற்றுக்கு மிக அருகே உள்ள 2வது கோள். ஞாயிற்றிலிருந்து பெறும் ஒளியில 75 விழுக்காடு வரை பிரதிபலிக்க காரணம் சுற்றி இருக்கிற அடர்ந்த அமில மேகங்கள். பூமியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒளியுடன் காணப்படுறதாலே சுக்கிரன்னு பெயர் பெற்றது. சுக்கிரம் வெண்மை, ல ர பேதம். ஞாயிற்றுக்கும் சுக்கிரனுக்கும் 47 டிகிரிக்குள்ளதான் இடைவெளி இருக்கும். இதனால உதயத்துக்கு முன்னால அல்லது அஸ்தமத்திற்கு அப்புறம்தான் சுக்கிரனை பார்க்க முடியும். அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.

0: ஓட்டாதீங்க தம்பிகளா.
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
0: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: தூங்காத கனவுகளுக்கு
1: துணையாக வரும் தேன் இசை
0: என் இனிய
1: பொன் நிலாவே.
2: ஒன்பது மணி 15 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. மனதிற்கு இதமான மெலோடி பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உலா வர ரெடியாக இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் வரக்கூடிய பாடல் உல்லாசம் படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் கார்த்திக் ராஜா இசையில் கேட்டு இணைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.

கேட்டு முடிச்ச பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா இணைந்த பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில். 9:28 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் சித்ரா இணைந்த பாடிய பாடல் சி வி ராஜேந்திரன் இசையில் வரிகளில் தேவா இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேருக்கு நேர் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹரணி குரல்ல வைரமுத்து வரிகளில் தேவாய் சில 9:40 கடந்து போயிட்டுருக்கு. என் இனிய பொன் நிலாவே திரைப்பட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மூவேந்தர் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் சிற்பி இசையில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் கேட்டு பிடிச்சோம். ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இந்த பாடல் வைரமுத்து வரிகளை யார் மாணி செய்யல. 9:51 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் லவ் டுடே படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் சிவாசி இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

9:56 நெருங்கிட்டு இருக்க நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து ஹரிஹரன் பாடின பாடல் வந்துட்டு இருக்கு. பழனி பாரதி வரிகளில் தேவாய சேல கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: வணக்கம் நேர்கள் அனைவருக்கும், இரவு வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். அந்த பாடலை ப்ளே பண்ண நான் ரெடியாக இருக்கேன். 9444001023 9444001023 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல விருப்ப பாடல் கேட்கக்கூடிய நேயர் காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து உன் மார்பில் விழி மூடி அப்படின்ற பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. சித்ரா குரலில் பழனி பாரதி, வரிகளில் தேவா. சில வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் தாம்பரத்திலிருந்து மாதவன் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் நிலாவேவா படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் பாடல். ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில் அமைஞ்சிருக்கு. 10:08 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:13 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் குரோம்பேட்லேருந்து மகள் குமரன் கேட்டிருக்காரு, இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலேருந்து பொன்வானம் பன்னீர் தூவும் அப்படின்ற பாட்டில் தான் வந்து அவர் விருப்ப பாட்டிலாக கேட்டிருக்காரு. எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து வரிகள், இளையராஜா இசையில் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:18 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் திருவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த வரக்கூடிய பாடல் பருவராகம் படத்திலிருந்து பூவே உன்னை அப்படின்ற பாடல். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நேயர் எடப்பாடி பூலாம்பட்டியிலிருந்து தங்கவேல் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானுக்கு இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்து வரிகள் அம்சலேகா இசையில் கேட்டு இணைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 23 நிமிஷம் கடத்த போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் தாம்பரத்திலிருந்து ரஞ்சனி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மறுமலர்ச்சி படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு அப்படின்ற பாடல். ஹரிஹரன் அம்ருதா இணைந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளை சி ராஜ்குமார் இசையில் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:27 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சிவகாமிராஜன் வீரம்பாக்கம் புதூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலேருந்து தேடும் கண் பார்வை அப்படின்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா. இசையில் வந்துட்டே இருக்க ஒரு சூப்பரான பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 32 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து விஜய் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தாஜ்மஹால் படத்துலேருந்து குளிருது குளிருதுன்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகள், ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:38 கடந்து போயிட்டுருக்கு. நியூட்டன், மலர்வழி, தருண், சமிதா எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி அப்படின்ற ஊர்லேருந்து இவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாடல், ஆவாரம்பூ படத்திலிருந்து ஆளோளம் பாடி அப்படின்ற பாடல், இளையராஜாவுடைய குரல், அவருடைய இசையிலே புலமைப்பத்தின் வரிகள், ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது ஆவாரம்பூ படத்திலிருந்து. கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:43 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் ரீஜா மனோகரன் சூளையிலிருந்து. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சகலகல்லா வல்லவன் படத்திலிருந்து கட்டவண்டி கட்டவண்டின்ற பாடல்.

விருப்பப்பாடலாக கேட்டிருக்காங்க. எஸ்பி ஷைலஜா குரலில், இளையராஜா இசையில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்கள்

0: மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 50 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் சூலூர் கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து குமரேசன் சுபையன் நடராஜன் முருகேன் இவங்க கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல் ஹலோ பிரதர் அப்படின்ற படத்திலிருந்து இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே அப்படின்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். வைரமுத்து வரிகள் ராஜ்கோட்டி இசையில் கேட்டு இணைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பிரசாந்த் குரோம்பேட்லேருந்து கேட்டிருக்காரு. சலங்கை ஒளி படத்துலேருந்து மௌனம், மௌனமான நேரம் அப்படின்ற பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்து வரிகள் இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கௌதம். கேட்டு இணைந்திருங்க, இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியது. எங்கெங்கோ தேடி பார்த்தேன், இப்படி ஒரு அழகு எங்கும் நான் கண்டதில்லை.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் கலைக்குமார், இசை எஸ் ஏ ராஜ்குமார். நீ செய்வது எல்லாம் சரிதான், ஆனால் எண்ணிலேன் மாயம் செய்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார். மனதோடு மழைத்துளி எண்ணங்களை நினைத்திருக்கின்றது. நீ வருவாய் என்னும் ஏக்கத்தில் எல்லாம் இனித்திருக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், மலேசியா வாசுதேவன், ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் புலமைப்பித்தன், இசை பரணி.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அருள்மதி இயற்றி ஹரிஹரன் பவதாரணி பாடியது. ஏக்கம் பிறந்ததால் தூக்கம் தொலைந்தது, எப்போதும் உன் நினைவுகள் நெஞ்சில் நிலைக்குது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து. ஸ்வர்ணலதா அருண்மொழி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை இளையராஜா. மனத்தினை மணக்கும் ஒரு மயக்கம் ஏன் எப்போதும் என் உள்ளத்தில்? காரணம் நீதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. இசையின் ரீங்காரமாய் இதயம் துடிக்க எப்போதும் உன் நினைவுகள்.

தொடரும் பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ், நித்யஸ்ரீ, ஸ்ரீராம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

ஒலிக்கு வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடியது. இதயத்தில் இனிக்கும் தேவதை நீ.

நாமக்கல் செல்வராஜ், முரளிதரன் விழுப்புரம், டி நகர் ரங்கராஜன், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம், ஏழு கிணறு அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மோனிஷா என் மோனலிசா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை இயற்றி இசையமைத்துள்ளார் டி ராஜேந்தர்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், மேலப்பெடு தயாளன், ஹேமலதா, வீரராகவன் மாதவரம், கலில் அகமத் பொன்னேரி, அலிநகரம் எஸ் மகாதேவன், சரவணன் அழகுமணி திண்டுக்கல் மாவட்டம், அய்யலூர் வைரவில்லைப்பட்டி, ஒண்டிப்புடூர் ரங்கசாமி, எம் முனிராஜ் முனிராஜ்யம் தருமபுரி ஸ்ரீதேவி.

0: பாடல்களுடன் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கலாம்
2: காற்றின் மொழி.
1: நேர்லே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீர்வேன். போய் தான்.
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: சொல்லவா?
1: கதையா சொல்லவா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லே, திரை இசையில் பக்தி பாடலாக ஒலிக்க வரும் பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை ஜி. தேவராஜன்.

நேர்லே திரையிசையில் பக்தி பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் நேரம் 4:05:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. இசை இளையராஜா.

0: நேர்லே, நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.
1: ஜெய ஜெய பத்மநாப சரசாங்கி ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் எம் ரத்னவேல் அவர்கள் தவில்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாமலா சிவராமன்.